அளித்த பாடல் அது வெங்கை திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் வடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஒரு புத்தமதி ஒரு புதிய ஒரு காலை பொழுது வாரத்தின் முதல் நாளில் உங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி யார் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். இனிமையான காலை பொழுது வாழ்த்துக்களோடும் வணக்கங்களோடும் இணைந்திருக்கிறாங்க. வேலுசாமி அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அன்புக்கினி அறிவிப்பாளி அவர்களை நிகழ்ச்சி சிறக்கட்டும் வாழ்த்துக்கள். சிவசந்திரன் நடைபெற்றிலிருந்து சொல்ல இருக்கிறாரு. விஹா வந்திருக்கிறாங்க, குட் மார்னிங் சொல்லி. அதே போல காலை வணக்கம் சுகதிரி நல்லமா நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லி ஞான முருகன் இணைந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பாஸ்ராஜ் வந்திருக்கிறாரு. அதே போன்று காலை பொழுது வணக்கங்களோடு ப்ரோக்ராம் சூப்பர்ன்னு சொல்லிட்டு அப்படி நவீன் வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பராணி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று இனிய காலை நேர வணக்கம் ஊர்கா விடவத்திலிருந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிருக்கிறாரு. செல்வத்துறை நந்தகுமார் அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவத்திலிருந்து விழுந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ட்ரெய்லர் நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லிருக்கிறாங்க. அன்பான அறிவிப்பாளர் ஜி ஆர்க்கு இனிய காலை வணக்கம். கண்குடா வழியிலிருந்து அழகு சுந்தர மகன், அதே போல மகள் வனிதா குடும்பத்திற்காகவும் அம்மன்புரம் சுரேஷ் ஆகியோருக்காகவும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் படித்திடலிருந்து கமலஹாசன் என்று சொல்லிருக்கிறாங்க. அன்பான இனி காலை வணக்கம் உங்களுக்கும் எந்த வசனம் சொந்தங்களுக்கும் அவசாவலை பேண்ட்ரிக் ஸ்டேட் குமார் தங்கத்துறை அப்படின்னு இருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் ஹாபுதலிலிருந்து ரஞ்சினி வந்திருக்கிறாங்க. அக்கறை பட்டு பொப்டையில நிசார் அன்பான இனி காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. குறிஞ்சங்கனி அஸ்ருதீன் வந்திருக்கிறாரு. அதே போல பாலா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சபமல் கந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று நிகழ்ச்சி சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜும் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இந்த வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு 19 புதிய ஒரு காலை பொழுதோடு உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.

பாட்டு திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மான் இந்த செயல் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இரண்டாவது மனத்தியாலத்தோடு உங்கள் வசனத்தின் விடுதல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 6:09 ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஜி ஆருங்களுடன் இணைந்திருக்கிறேன். நல்ல பல விஷயங்கள், நல்ல பல சுபகாரியங்கள், ஆரோக்கியமான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு புதிய ஒரு நாளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் இந்த நாள் நல்ல பல விஷயங்களை அள்ளித்தருகின்ற, அதே நேரத்தில் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்களை தொடர்ச்சியாக எனக்கு அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிகழ்ச்சியை நினைத்துக் கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். அன்பான காலை பொழுது வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க பாலா கார்த்திக். குட் மார்னிங் சொல்லி இருக்கிறாங்க கார்த்திகா. இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரன் வந்திருக்கிறாரு. காலை வணக்கம் தரணிய காலையிலிருந்து நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருப்பதாக சுரேஷ்குமார் சொல்லிருக்கிறார். அன்பான காலை நேர வணக்கம் ஜி ஆர் ப்ரோக்ராம் சுமர் வாழ்த்துக்கள். கொழும்பு 14 மும்தாஜ் வேகம் சொல்லிருக்கிறாங்க. முகமது ரிம்ஸான் வந்திருக்கிறார் குட் மார்னிங் சொல்லி. அதே போன்று பவானி சந்திரகலா இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அக்கா அன்பான காலை வணக்கம். வேற ஒரு நாளிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அதே போன்று ஆய் ஜி ஆர் அக்கா அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு பண்டரவிலிருந்து வினோதம் சொல்லிருக்கிறாரு. செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரமும் இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. கரோலினா ஆகாஷ் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லிருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் ஜி ஆர், எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கு. நிகழ்ச்சிக்கு அமை சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹட்டன் தங்கசுந்தரம் சொல்ல இருக்கிறாரு. புதுச்சேரியிலிருந்து கோவிந்தன் வீரமணி பாலன் நிகழ்ச்சி விடிய நிகழ்ச்சியோடு அன்பான இனிய அறிவிப்பாளன் மற்றும் இவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியாகவும் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ரவி இனிய காலை வணக்கம் நலமா நிகழ்ச்சி பாடல் எல்லாம் சூப்பர் வாழ்த்துக்கள் ஜி அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் அன்பான காலை வணக்கம். அம்மா தவமணி தயாளினி சாருசன் எல்லோரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. பூனாக்கலில் ஜேசும் அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்து இருக்கிறாரு. 96 செந்தில் நிதி சுதன் அன்பான காலை வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு மேறு வந்திருக்கிறாங்க. இனிய காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது விடிகள் நிகழ்ச்சி, வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் காலை 6:11 கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், வாழ்த்துக்கள், சுபகாரியங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.

புதுமதியொரு புதியொரு காலை பொழுது வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கிறீங்க. நேரம் காலை 6:22 கொண்டிருக்கிறது. நல்ல பல விஷயங்கள், நல்ல பல எண்ணங்கள், சுப காரியங்கள், அதே போன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண பந்தத்தில் இணைகின்ற இணைய போகின்ற அத்தனை பேரும் உங்களுடைய நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரருக்கு முழுமின் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கிறீங்க. 102.6, 102.8 நூடாக இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நஜாத் வந்திருக்கிறாரு. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஹாத் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன், இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்குவிலிருந்து ஞானி இணைந்திருப்பதாகவும் சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் ஜிஆர் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அமுதா தமிழ்நாடு கோவை மாவட்டத்தில் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன், நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பீட்டிலிருந்து நிர்மலா தேவி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று குட் மார்னிங் ஹட்டன் கலாதேவி, ஐயா துரை, முருகதாஸ், சபிக்சன், தவிச்சா எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் கிண்ணிய மஹரூப் நகர் நசூர் வந்து இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ராஜாவும் அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் விழுவத்தில் இருந்து செல்லசாமி பிரபாத் வந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஜிஆர் சிஸ்டர், நாங்கள் முடிவில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பேருவளையிலிருந்து ஸ்மார்ட் மாவத்தின் நாசர் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் ராஜ் வந்திருக்கிறாரு. அதே போன்று சந்தோஷமான வணக்கம் இருவருக்கும், சந்தோஷமான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சுதன் கந்தலாய் கே வைதின் அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் அறிவிப்பாளர் சகோதரி, நீங்கள் நலமா நிகழ்ச்சி நானும் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்வான் மேற்கொலையிலிருந்து வந்திருக்கிறாரு. இதே போன்று அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். நிமல் குமார் மனைவி ராதா மற்றும் மகன்மார் சந்தூன் புவிலேஷன் இலக்கியா எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. ஹாய் சகோதரினியே காலை வணக்கம், மன விஜயா, மகன்மார் மதுஷன், தருண் அனைவரும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிஜா வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளெல்லாம் ஒழிக்க ஆரம்பிக்கின்ற பாடலை தொடர்ந்து வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடும் இணைந்திருக்கலாம்.

டிவி மற்றும் வசந்தம் மிகுமி 102.6 102.8 அலைவரிசையினோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையுடன் கொள்கின்றோம். இன்று மே மாதம் 11 தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களிடந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இதை பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக வெளியாகியிருப்பது, நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய வானிலைக்கான சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமான காரணம் பருவப்பெயர்ச்சி அல்ல, நாட்டை சூழவுள்ள கடல் பகுதி ஏற்படுகின்ற தாளமுக்க நிலை தாளமுக்க மண்டலமாக மாறுவதன் காரணமாக இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழைக்கான சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த வருட இறுதி காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த நித்வா சூறாவளியுடைய தாக்கம் அல்லது அதன் போது ஏற்பட்ட மண் சரிவுகளினுடைய எஞ்சிய பகுதிகள் இந்த மழை வீழ்ச்சியினால் மண் சரிவுக்குள்ளாவதற்கு கட்பாறைகள் சரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் அவ்வாறான பகுதிகளைச் சேர்ந்த மக்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. ஆறுகள் குளங்களின் நீர்மட்டம் அதிகரிக்கிறது. நீர்த்தேக்கங்கள் நீர்மட்டம் அதிகரித்து இப்போது வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து மக்கள் மிகுந்த அவதானமாக செயல்பட வேண்டும் என்ற எச்சரிக்கை இன்றைய தினம் பத்திரிகையினுடைய செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதுகுறித்து உங்களுக்கு நாங்கள் விரிவாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதேபோல திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிசு ஒன்று மரண சம்பவம் தொடர்பான விடயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வைத்திய நிபுணர் உள்ளிட்ட இருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுகாதார அமைச்சினால். அதற்கான காரணம் தொடர்பான விவரங்கள் பிரதானமாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல சுகாதார சேவைகள் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும். அது தொடர்பான விடயங்கள் குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன் அவருடைய மரணம் தொடர்பான விடயங்கள் குறித்து தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது. பல முக்கியமான தகவல்கள் வெளிவந்திருப்பதாக இன்றைய பத்திரிகைகள் கூறுகின்றன. அதேபோல அவருடைய தேகத்துக்கு இறுதி நிறுத்தியதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் நேற்று தினம் முரளையில் உள்ள அவர் தேகம் வைக்கப்பட்டிருக்கின்ற பகுதிக்கு சென்று அஞ்சலி செய்தனர். அதன் பின்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் தான் ஆஜராக போவதாக தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பது காணலாம். எனவே இந்த விவகாரம் குறித்து மேலும் பலரும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அத்துறவிலும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல திரைசேரியில் 2.5 மில்லியன் டாலர் பணம் களவாடப்பட்டது, ஹேக்கர்களால் முடக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விடயங்கள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்பான பல தகவல்கள் வெளியாகிறது. இன்னும் ஒரு தகவல் வெளியாகிறது, அவ்வாறு ஹேக்கர்கள் களவெடுத்த அந்த பணம் அமெரிக்காவில் உள்ள ஒரு வங்கி ஒன்றில் வைப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு பகுதி என்பதாக இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறது விசாரணைகளில். அதுகுறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். 118% மின் கட்டண அதிகரிப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. 180 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துகின்றவர்களுக்கு தான் இந்த மின் கட்டணம் அதிகரிக்கப்படுவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்று தினம் சிங்கள தமிழ் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பாக இன்னும் ஒரு தகவல் இடம்பிடிக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். எனவே பல்வேறு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவருடைய பதவியேற்பு நிகழ்வு நேற்று தினம் இடம்பெற்றிருக்கிறது. போது பல முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அவரோடு 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். 3 முக்கியமான அதிரடி உத்தரவுகளில் காய்ச்சிட்டிருக்கிறார். அதேபோல பல முக்கியமான சம்பவங்களும் இதனை முன்னிட்டதாக அரங்கேறி இருக்கிறது. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். உலகத் தலைவர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதுரவில் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதனை தவிர்த்து இன்னும் மேலும் பிரதானமான பல செய்திகள் வந்திருக்கின்றன. அதுரவிலும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்று தினம் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்தியாக இருப்பது சீரற்ற வானிலை தொடர்பான செய்தி. அதுகுறித்து மக்களுக்கு

ஹத்ராக் வாழ்ந்தமா என்பதாக திவைன பத்திரிகையும் தொடர்பான செய்தியினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போல இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி, காற்றழுத்தம் வலுவடைய உள்ளதால் நாடு முழுவதும் மழைக்கான சாத்தியம் என்பது தினகரன் பத்திரிகையுடைய பிரதான முதற்பக்க செய்திகள் ஒன்றாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நாட்டுக்கு அருகாமையில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் இன்று மேலும் வலுப்பெறும் சாத்தியம் உள்ளதால் இன்று முதல் நாடு முழுவதும் மழையுடனான காலநிலை மேலும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை ஆய்வாளர் மாலித் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், நாட்டில் எதிர்வரும் 20ஆம் தேதிக்குள் பருவகால மழைக்கான வானிலை ஏற்பட உள்ளது. இதனால் இதனுடன் தொடர்புடைய வானிலை மாற்றங்கள் மேலும் தீவிரமடையக்கூடும். தென்மேற்கு பருவமழை முன்னர் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பேரழிவுச் சூழலையும் இவ்வாறு தடுப்பதற்கு எதிர்கொள்ள தயாராக இருப்பது அவசியம். எனவே ஏற்பட சாத்தியமான நிலைமைகளை எதிர்கொள்ள போலீசார், முப்படையினர் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட பிரிவு அதிகாரிகள் சகலரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெற வானிலை அவதான நிலையத்தின் அறிவுரைகளை அவசியம் பின்பற்ற வேண்டும். பேரழிவு ஏற்படும் பட்சத்தில் நிலைமைகளை குறைப்பதற்கும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நிலச்சரிவுகளின் தன்மைகள் குறித்தும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனர்த்த நிலையின் போது 117 என்ற துரித தொலைபேசி அல்லது சம்பந்தப்பட்ட மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும்படி மக்கள் கோரப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த மழைவீழ்ச்சியானது பருவ பயிற்சி அல்ல, இது கடல் பகுதி ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு காரணமாக ஏற்படும் நிலைமை. எனவே இதன் போது மண் சரிவுகள், வெள்ள அபாயம் உள்ளிட்ட அனர்த்தங்கள் பட வாய்ப்பிருப்பதனால் முன்கூட்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்கள் நேற்று தினம் விடுக்கப்பட்டது. அதேபோல இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி ஒன்று முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. மண் சரிவு பதிவான இடங்களில் மீண்டும் பாதிப்பு, தொடர் மழைவீழ்ச்சி பதிவாகலாம் எனவும் எதிர்வுகுறல் என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் அதுபான செய்தி ஒன்று இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் எதிர்வரும் காலங்களில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் வாய்ப்பிருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை ஆய்வாளர் மலித் பெர்னாண்டோ அவர்கள் நேற்று தெரிவித்த தகவல் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே ஏற்கனவே மண் சரிவு இடம்பெற்ற பதிவான பகுதிகளில் மீண்டும் மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த நாட்களைப் போலவே அடுத்த நாட்களில் மழை தொடரும் என்றும் இன்று நிலவும் கீழ் வளிமண்டல தளம்பலிலே உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் நேற்று தினம் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய நிலைமையை பருவமழை நிலைமை அல்ல என்றாலும் முன் பருவமழை நிலை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த தாளமுக்க பகுதி மேலும் வலுப்பெற்றால் பின்னர் எதிர்வரும் 20ஆம் தேதி அளவில் பருவமழை நிலைமை உருவாகி காலநிலை மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர அவர்கள் தெரிவிக்கின்ற போது, தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இன்னும் அதே நிலையில் உள்ளதால் மண் சரிவுகள் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட இடங்களில் பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான கற்கள் வெளிப்பட்டுப்பட்டிருக்கின்றன. எனவே மிகச்சிறிய மழைப்பொழிவினாலும் கூட அவை மீண்டும் உருண்டு விழும் அபாயம் இருக்கிறது. இதனால் மண் சரிவு ஏற்படும் அறிகுறிகள் காணப்படுவதாகவும் முன்னர் செயலில் இருந்த தற்போது செயலற்ற நிலையில் உள்ள பகுதிகளும் மீண்டும் செயற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் தற்போதைய மழை வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு பதுளை மாவட்டத்தில் பசறை பிரதேச பிரிவுக்கும் முளதாகலை மாவட்டத்தில் வடல்குபர மற்றும் வெள்ளவாய பிரதேச பிரிவுகளுக்கும் முதல்கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, மண் சரிவு எச்சரிக்கை. அதேபோல இதற்கிடையில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பிரதம பொறியியலாளர் சாமர யாப்பா ஆராய்ச்சி தெரிவித்த விடயம், வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் எச்சரிக்கை அறிவிப்புகளின் அடிப்படையில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் நீரியல் முகாமைத்துவ பிரிவுகள் விசேட கவனத்தோடு செயல்பட்டு வருகின்றன என்பதாக குறிப்பிட்டார். தற்போது நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழுள்ள 9 முக்கிய அணைக்கட்டுகளிலிருந்தும் 5 நடுத்தர அளவிலான அணைக்கட்டுகளிலிருந்தும் நீர்மட்டம் உயர்வடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தற்போதைய மழைவீழ்ச்சியால் ஆறுகளின் நீர்மட்டங்களில் ஓரளவு உயர்வு காணப்பட்டாலும் அது இன்னும் ஆபத்தான நிலையை எட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் கிரிந்தி ஓயா, வலவகங்கை, திதிர் ஓயா, மல்வத்து ஓயா, கல்நிகங்கை மற்றும் கழுகங்கை ஆகிய நீர்ப்பாசன பகுதிகளில் நீர்மட்டம் ஓரளவு உயர்ந்திருப்பதனால் அந்த பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்தோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அனர்த்த முகாமைத்துவ பிரிவு நாட்டின் 25 மாவட்டங்களிலும் செயல்பட்டு வருவதால் கடந்த 8ஆம் தேதி சகல மாவட்டங்களோடும் ஒருங்கிணைந்து

0: எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக அந்த பிரிவு தெரிவிக்கிறது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்ததாவது, சமூக அடிப்படையிலான திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கி ஆற்றுப்படைகள் மற்றும் மண் சரிவு அபாய பகுதிகளில் வசிக்கும் மக்களை விழிப்புணர்வு செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றன என்பதாக குறிப்பிட்டார். மண் சரிவு அறிகுறிகள் குறித்து மக்கள் எப்போதும் விழிப்புணர்வு இருக்குமாறும், அவசர நிலைகளில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிமுகப்படுத்திய 117 அவசர தொலைபேசி இலக்கத்தையோ அல்லது மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகளையோ தொடர்பு கொள்ளலாம் என்றும் நேரத்திடம் பிரதீப் கொடிப்பிலி அவர்கள் தெரிவித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே இந்த பருவ பயிற்சி மழை 20ஆம் தேதி ஆரம்பமாக போகிறது. அதற்கு முன்னர் தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாட்டில் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டரை கடந்த மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம் இருப்பதனால் மக்கள் இந்த மண்சரி அபாயம் இருக்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்கள், அதே போல தாழ்நிலங்களில் நீர் ஆற்றுப்படைகள் அல்லது நீர்த்தேக்க நீர் வெளியேற்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தற்போது விடுக்கப்படுகிறது. மக்கள் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருங்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் இப்போது ஞாபகப்படுத்துகின்றோம். அடுத்து இன்றைய தினம் மற்றொரு தகவலும் இடம்பெடுத்திருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி, யாழ்தேவி ரயில் சேவை இன்று முதல் ஆரம்பம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முதல் காங்கேசுரை புகையிரத நிலையம் வரையிலான யாழ்தேவி புகையிரத சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது என இலங்கை புகையிரத திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து காங்கேசுரை புகையிரத நிலையம் வரையிலான இந்த யாழ்தேவி புகையிரத சேவை திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய தினங்களில் மாத்திரம் இடம்பெறும். அதேபோல் யாழ்ப்பாணம் காங்கேசுரை முதல் கொழும்பு கோட்டை வரையிலான புகையிரத சேவை செவ்வாய் புதன் மற்றும் ஞாயிறு தினங்களில் இடம்பெறும். இந்த புகையிரத்தில் 4 குளிரூட்டப்பட்ட பெட்டிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் முன் ஆசன பதிவுக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே யாழ்தேவி ரயில் மீண்டும் கொழும்பிலிருந்து காங்கேசுரை வரையும் காங்கேசுரையிலிருந்து கொழும்பு வரையும் பயணிக்கவிருக்கிறது. எனவே திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய தினங்களில் கொழும்பிலிருந்து யாழ்தேவி சேவை ஆரம்பிக்கும். அதேபோல் யாழ்ப்பாணத்திலிருந்து செவ்வாய் புதன் மற்றும் ஞாயிறு தினங்களில் கொழும்பை நோக்கி யாழ்தேவி பயணிக்கும் என்பதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. நிட்வா சூறாவளி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் காரணமாக யாழ்தேவியினுடைய போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எனவே இப்போது மீண்டும் அதன் சேவை இடம்பெறுகிறது, ஆரம்பமாகிறது இன்றைய தினம் முதல் என்பதும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் மற்றொரு தகவலும் முக்கியமான செய்தி, திருகோணமலை வைத்திய சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பான விடயம் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இன்றைய லங்காதீப் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். வர்ஜுனேதா திருகோணமலை ரோகலே மிலிந்தை மியகின் விஷஞ்ச தோஸ்தர்கே வைத்தியவரியாகி வெட தகனம் நேவாசிக்க தோஸ்தர அயவதாவாக் தினம் துன்னாத் எவித் நே போத்தே அசன்கர பௌத்கலிக ரோகளே சிசேரியன் செத்கம் கரலா என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையில் பிறந்த சிசு ஒன்று உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த வைத்தியசாலையினுடைய மகப்பேற்று மற்றும் நரம்பியல் வைத்திய நிபுணர் மற்றும் சிரேஷ்ட வைத்தியர் ஒருவரும் அவருடைய பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருவரும். இதற்கு முக்கியமான காரணம், அவர்கள் பிரதானமாக அந்த கடந்த ஏப்ரல் மாதம் 8-9ஆம் தேதிகளில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பு ஒன்றை அறிவித்திருந்தது. எனவே இந்த பணிப்புறக்கணிப்பு காலப்பகுதியில்தான் பெண்ணொருவர் இவ்வாறு திருகோணமலை வைத்தியசாலையில் பிரசவத்துக்காக வந்திருக்கிறார். எனவே அந்த பெண்ணுடைய வயிற்றில் இருந்த சிசுவானது தாயின் மலத்தை சாப்பிட்டு விட்டது என்ற விடயத்தின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை 8:45 மணியளவில் இந்த வைத்தியர்களிடம் கிட்டத்தட்ட 6 தடவைகள் சென்று அங்கிருக்கின்ற வதிவிட வைத்தியரிடம் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அவர் அதனை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்பதாகத்தான் தெரிய வந்திருக்கிறது. அதற்கு பதிலாக அவர் அரச வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டு அங்கு வேலை செய்வதாக கையொப்பமிட்டுக் கொண்டு அருகில் இருக்கின்ற தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு சென்று அந்த வைத்தியசாலையில் சிசேரியன் சிகிச்சை சத்திரசிகிச்சை ஒன்றை மேற்கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த நிலைமை காரணமாக, தாமதம் காரணமாக அந்த சிசு மரணித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு அளிக்கப்பட்ட நிலையில் சுகாதார பிரிவினர் தொடர்பான விசாரணைகள் மேற்கொண்ட போது இந்த விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது. ஒன்று, அந்த சிசுவினுடைய தாயார் சிசுவை பிரசவிப்பதற்காக பிரசவ அறையில் இருக்கின்ற போது அவருக்கு இந்த நிலைமை இருப்பதாக தெரிவித்து வைத்தியரை 6 முறை அழைத்திருக்கிறார்கள், அவர் வருகை தரவில்லை. ஒன்று. இரண்டாவது, அந்த வைத்தியர் அரச வைத்தியசாலையில் பணிபுரிவதாக கையொப்பம் பெற்றுவிட்டு புத்தகத்தில் எழுதிவிட்டு அங்கு பணிபுரியாமல் அவர் தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு சென்று அங்கு சிசேரியன் ஒன்றை செய்திருக்கிறார். எனவே இந்த விடயங்களை ஆராய்ந்த சுகாதார அமைச்சருடைய செயலாளர் டாக்டர் அனில் ஜாய்சிங் அவர்கள் இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து வைத்திய நிபுணரையும் அந்த தங்குமிட வசதியை கொண்டிருக்கின்ற அந்த வைத்தியரையும் பணி நீக்கம் செய்திருக்கிறார். விசாரணைகள் தற்போது துரிதமாக இடம்பெற்று வருகிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து அரசாங்கத்தினுடைய இன்னும் ஒரு திட்டம் அமலுக்கு வருகிறது. அதுரமான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தள்ளப்படுகிறது. சுகாதார சேவை ஒருங்கிணைப்பு மாவட்டங்களுக்கு பொறுப்பாக எம்பிக்கள் நியமனம் என்பதும் தமிழர் பத்திரிகை, அதே போல இந்திய தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சுகாதார சேவைகளில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பு அதிகாரியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜெயதிசை இலங்கையின் சுகாதார சேவை கட்டமைப்பில் நோய் தடுப்பு மற்றும் குணப்படுத்தும் சேவைகளை மக்களுக்கு மிகவும் வினைத்துடனுடன் வழங்கவும் அந்த செயற்பாடுகளில் உள்ள குறைபாடுகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டு மாவட்ட அளவில் சுகாதார சேவைகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதில் தமது கவனத்தை எடுத்திருப்பதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. அதன்படி நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய மாவட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் ஆக ஒரு பாராளுமன்ற ஒரு குழு பாராளுமன்ற உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரால் சமீபத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதியும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மத்திய அரசுக்கும் மாகாண சபைகளின் கட்டுப்பாடில் உள்ள சுகாதார சேவை நிறுவனங்களுக்கும் இடையிலான தற்போதுள்ள ஒருங்கிணைப்பு குறைபாடுகளை களைவதன் மூலம் மேலும் திறமையான சேவைகளை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் முதன்மை நோக்கமாகும். மேலும் முந்தைய அமைப்பின் கீழ் உள்ளூர் மட்டத்தில் சுகாதார பிரச்சினைகளை முறையாக கண்டறிவதிலும் அவற்றை தேசிய திட்டங்களில் இணைப்பதிலும் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்திருப்பன. எனவே இவ்வாறு நியமிக்கப்பட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகள் மற்றும் பொறுப்புகள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. அவையாவன மாவட்ட அளவில் சுகாதார சேவைகளை கண்டறிந்து பொதுமக்களின் பங்கேற்புக்கு முன்னுரிமை அளித்து அவற்றுக்கு முன்னுரிமை அளித்தல், அந்த தேவைகளை தேசிய மற்றும் மாகாண சுகாதார திட்டங்களோடு ஒருங்கிணைத்து உதவுதல், அதேபோல வளங்களின் திறமையான பயன்பாட்டை துறைசார் மற்றும் மாகாண சுகாதார நிறுவனங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பையும் வலுப்படுத்தல், அமைச்சு கொள்கைகளுக்கு இணங்க பிராந்திய வளர்ச்சி திட்டங்களை செயற்படுத்துவதை ஒருங்கிணைத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் இப்போது இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சுகாதாரத்துறை ஒருங்கிணைப்பாளர்கள் அதிகாரிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். அனுராதபுரம் மாவட்டத்திற்கு சுசாந்தகுமார் நவரத்ன, பதுல்லை மாவட்டத்துக்கு ரவீந்திர பண்டார, மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கந்தசாமி பிரபு, கொழும்பு மாவட்டத்துக்கு நஜித் இந்திகா, திகாமடுல் அம்பாறை மாவட்டத்திற்கு எம் எம் சுகத் ரத்நாயக்க, காலி மாவட்டத்துக்கு நிஷாந்த் சமரவீர, கம்பஹா தர்மபிரிய விஜயசிங்க, அம்பாந்தோட்டைக்கு சந்திரவான் மதரசிங்க, யாழ்ப்பாணம் எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா, கேகாலை மாவட்டத்துக்கு ஆர் எம் சமந்த ரணசிங்க, களத்துறை மாவட்டத்துக்கு கலாநிதி நிகால் அபேசிங்க, கண்டி மாவட்டத்துக்கு தனு திசாநாயக்க, குருநாகல் மாவட்டத்துக்கு கலாநிதி ஜெகத் குணவர்தன, மாத்தளை மாவட்டத்துக்கு செல்வி தீப்தி நிரஞ்சனி வாசலகே, மாத்தறை மாவட்டத்துக்கு லால் பிரேமநாத், முடலாகலை மாவட்டத்துக்கு எச் எம் சரத்குமார், நுவரலியா மாவட்டத்துக்கு டி பண்டார, புத்தளம் மாவட்டத்துக்கு கயான் ஜானக, ரத்தினபுரி மாவட்டம் கலாநிதி ஜனக செனரத்ன, திருகோணமலை மாவட்டத்துக்கு ரொஷான் அக்மிமன, வன்னி மாவட்டத்துக்கு செல்வத்தம்பி திலகநாதன் ஆகியோர் இவ்வாறு வெகுஜன ஊடகத்துறை அமைச்சினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் சுகாதாரத்துறை சார்ந்த பிரச்சனைகளை அங்கிருந்து வெளிக்கொண்டு வந்து ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவர்களுக்காக வழங்கப்பட்ட பொறுப்பு என்பது சுகாதார அமைச்சருடைய அறிவிப்பாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். கபில சந்திரசேனனுடைய மரணம் தொடர்பான விடயங்கள் இப்போது பல்வேறு தகவல்களை வெளிக்கொண்டிருக்கின்றன. இன்றைய தினகரன் பத்திரிகை கூறுகிறது, கபில சந்திரசேனவின் மரணத்தில் புதிய திருப்புமுனை என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வருகிறது. ஸ்ரீலங்கா நியாயாலய நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் அதிகாரி கபில சந்திரசேன கழுத்தை நெரித்துக் கொல்லப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்புத்துறையினர் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் போலீஸ் அதிபர் இதுகுறித்து விசாரணையை கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. கொள்ளுப்பிட்டி பகுதியில் பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்தினி சில்வாவுக்கு சொந்தமான வீட்டில் சந்தேகத்துக்கிடமான முறையில் கபில சந்திரசேன இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இடம்பெற்றிருந்த ஊழலில் முக்கிய சாட்சியாளரான இவரின் மரணம் வழக்கு விசாரணைகளின் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்றும் பலரும் எதிர்பார்ப்பில் இம்மரணம் குறித்த விசாரணை முடுக்கிவிடப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்நிலையில் வீட்டின் உரிமையாளரான அரவிந்த் சில்வா, அவரது மனைவி மற்றும் அதன் ஊழியர்களிடம் விரிவாக விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அடுத்த சில நாட்களில் கிடைக்கவிருக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் மரண விசாரணை அதிகாரியின் அறிக்கை ஆகியன இந்த மர்மமான மரணத்தின் உண்மையான விவரங்களை வெளிப்படுத்தும் எனவும் பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். உலக புகழ்பெற்ற ஏர்பஸ் ஒப்பந்தத்தில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் வாங்கியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தியது மற்றும் பொய் பிடியாணைகளை வழங்கிய தொடர்பான விடயத்தில் நீதிமன்றத்தில் கப்பல சந்திரசேன முன்னிலையாக விருந்த நிலையில் அதே நாளில் அவர் உயிரிழந்தமையும் அதிர்ச்சி ஏற்படுத்திய சம்பவங்களாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணோம். எனவே இத்தொடர்பான அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப் போகிறார்கள் தொடர்பான செய்தியும் இருக்கிறது. கபில சந்திரசேனவின் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்று நீதிமன்றில் சமர்ப்பிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. சடலமாக மீட்கப்பட்ட ஸ்ரீலங்கா நயாலயன்ஸின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை இன்று திங்கட்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. கோட்டை நீதவாணி உத்தரவு கமைவாக கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி ஸ்ரீயந்த அமரத்ன தலைமையிலான ஐவர் கொண்ட நிபுணர் குழுவினால் இந்த பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு சட்ட வைத்திய மற்றும் நச்சு ஆய்வு நிலையத்தில் நேற்று முன்தினம் முதல் முன்னெடுக்கப்பட்ட இந்த பரிசோதனைகளின் உத்தியோகபூர்வ அறிக்கை நீதிமன்றில் நடைபெற்று வரும் மரண விசாரணைகளின் முக்கிய சான்றாக கருதப்படவிருக்கிறது. இதுவேளை கபில சந்திரசேனின் மரணம் தொடர்பான விசாரணைகள் கொள்ளுப்பட்டி போலீசாரிடமிருந்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்டபள்ளி அத்திசகர் இந்திக்க லொக்குஹேட்டியின் நேரடி மேற்பார்வையின் கீழ் விசாரணை போலீஸ் குழு ஒன்றும் இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. யாபஸ் கொடுக்கல் வாங்கல் மோசடி விவகாரத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 54 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டது கபில சந்திரசேன. பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டது. எனினும் அவரை மீண்டும் கைது செய்யுமாறு கடந்த 7ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட அவர் 8ஆம் தேதி இவ்வாறு கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் என்பதுதான் இறுதியாக வந்திருக்கின்ற செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். இவ்வாறு இருக்க அவருடைய தேகத்துக்கு பலரும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நேற்று தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் அங்கு சென்று அவருடைய தேகத்துக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். இன்றைய லங்காதி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. கபில அப்பே ஹொந்த ஹிதவத்தை அல்லஸ் கொமிசமட்ட ஹேட்ட யனவா ஹீட்டப் ஜனபதி மஹிந்த ராஜபக்ஷ என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி எனதனம் ஏனைய பத்திரிகையில முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஆணைக்குழுவின் முன்னிலையாவேன் மஹிந்த ராஜபக்ஷ என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் நாளை செவ்வாய்க்கிழமை முன்னிலையாகுவேன் அழைக்கப்படும் சகல விசாரணைகளுக்கும் செல்வேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் பூத உடலுக்கு நேற்று அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. கபில சந்திரசேன நாட்டுக்கு சேவையாற்றியவர். இவரின் இறப்பு எமக்கு பாரிதொரு இழப்பாகும். அவரது இறப்புக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் நாளை முன்னிலையாகுவேன் அழைக்கப்படும் சகல விசாரணைகளுக்கும் செல்வென்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். சர்ச்சைக்குரிய ஏபஸ் கொள்வனவு தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன கடந்த வெள்ளிக்கிழமை மறுவான முறை இருந்த நிலையில் அவர் தற்போது அவருடைய உடல் பொருளையில் வைக்கப்பட்டிருக்கிறது அஞ்சலிக்காக. அதற்கு அஞ்சலி செலுத்தியபோதுதான் ஊடகவியலாளர்கள் உங்களுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அழைப்பு விடுத்திருக்கிறது அல்லவா, நீங்கள் அந்த விசாரணைகளில் பங்கெடுப்பீர்களா என்பதாக கேள்வி எழுப்ப, நிச்சயமாக அழைக்கின்ற ஒவ்வொரு விசாரணைக்கும் நாங்கள் செல்லப்போவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இவ்வாறு இருக்க இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. இன்றைய தினம் அதுரமான செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. பிரபாகரனுக்கு அஞ்சாத மஹிந்த விசாரணைகளுக்கு அஞ்ச மாட்டார் முன்னாள் எம்பி சஞ்சீவ எதிரிமான தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. பயங்கரவாதத்தை ஒழித்த பிரபாகரனுக்கு அஞ்சாத மஹிந்த ராஜபக்ஷ சாதாரண விசாரணைகளை ஆணைக்குழுக்களுக்கு முன்பாக ஆஜராவதற்கு ஒருபோதும் தயங்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்திருக்கிறார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது அது கூறுகிறார், ஒரு நபர் விசாரணை அதிகாரியிடம் வழங்கும் சாதாரண வாக்குமூலத்தை விட நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்படும் சத்திய கடதாசிக்கு அதிக பெருமானம் சாட்சிய வளவும் உள்ளது என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவை லஞ்சவழி விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைத்திருக்கிறது. அவர் மிகவும் நிதானமாகவும் துணிச்சலாகவும் இந்த விசாரணை எதிர்கொள்வார் என்பதில் எமக்கு ஐயமில்லை. ஆனால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படும் விதம் குறித்து நாம் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன வழங்கியதாக கூறப்படும் ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையிலே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் சஞ்சீவ எதிரிமான் இவ்வாறான கருத்தை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்த இந்த தினம் மற்றும் ஒரு தகவல் வீரகேசரி பத்திரிகையில் உயிரிழந்த கபில சந்திரசேனவின் நிலைக்கு ராஜபக்சர்கள் பொறுப்பு, ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் நிலைக்கு ராஜபக்சர்கள் பொறுப்பு கூற வேண்டும், தமக்கு தேவையானவர்களை பதவி கொண்டு வந்து அதன் ஊடாக ஊழல் செய்து இறுதியில் அவர்களை காட்டிக் கொடுப்பது ராஜபக்சர்களின் கொள்கையாகும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள்தான் இவருடைய இந்த நிலைமைக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கூறியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேவானந்த சுரவீர இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கபில சந்திரசேன நிலைக்கு ராஜபக்சே தான் பொறுப்பு கூற வேண்டும், சிறந்த வர்த்தகரான கபில சந்திரசேனவை ராஜபக்சர் ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஆக்கி தமது தேவையை நிறைவேற்றிக் கொண்டார்கள். ஏபஸ் கொள்வனவு தொடர்பில் வெளிநாட்டு நிறுவனத்தின் வெளிப்படுத்தலுக்கு அமைவாகவே முறைப்பாடு அளிக்கப்பட்டு விசாரணை இதுவரை காலம் முன்னெடுக்கப்பட்டன. இந்த கொள்வனவின் போது இடம்பெற்ற மோசடியின் ஒரு தொகை நிதியை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு வழங்கியதாக கபில சந்திரசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்சேவை விசாரணைக்கு அழைத்துள்ள பின்னணியில் தான் கபில சந்திரசேன உயிரிழந்திருக்கிறார். ராஜபக்சர்கள் கடந்த காலங்களில் ஊழலுக்குரிய சாதகமான சூழலை நிர்வாக கட்டமைப்பில் உருவாக்கினார்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைத்தால் ராஜபக்சர் செல்ல வேண்டும், அதனை விடுத்து பெரவராக்கு செல்வதை போன்று ஆட்களை திரட்டிக்கொண்டு செல்லக்கூடாது, சட்டம் அனைவருக்கும் பொதுவானது, ராஜபக்சர் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல என்பதாக தேவானந்த சுரவீர எம்பி அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், திரைசேரியில் காணாமல் போன பணம் அதனுடைய ஒரு பகுதி அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு வங்கியில் வைப்பிடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று தினம் அது தொடர்பான செய்தி லங்காதி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. ஹெக்கருன் பாண்டாகாரியின் இசு சல்லி அமெரிக்காவை பெங்குவாக்க என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதை காணலாம். அதே போல் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி முதற் பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரியில் 2.5 மில்லியன் டாலர் மோசடி, அமெரிக்காவின் டெலவேயா வங்கிக்கு ஒரு பகுதி நிதி மாற்றம் என கண்டுபிடிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி மற்றும் அதே போல் லங்காதி பத்திரிகையில் அது தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் திரைசேரியின் கணினி கட்டமைப்புக்குள் ஊடுருவிய மோசடி குழுவினர் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரில் ஒரு பகுதி நிதி அமெரிக்காவின் டெலவேயா மாநிலத்தில் உள்ள வங்கியின் கணக்கொன்றுக்கு மாற்றப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதனை சுட்டிக்காட்டுகிறது. குறித்த கணக்கானது டெலவேயா மாநிலத்தில் உள்ள டி வங்கியின் கிளையொன்றில் பராமரிக்கப்பட்டு வருவதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இணைய வணிக பதிவுகளில் ஈடுபடும் நிறுவனம் ஒன்றின் பெயரில் அது இயங்கி வந்திருப்பதாகவும் விசாரணைகளை முன்னெடுக்கும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். மோசடி செய்யப்பட்ட முழு தொகையும் ஒரே கணக்குக்கு செல்லவில்லை எனவும் பல்வேறு கணக்குகளுக்கு பணம் பிரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒரு பகுதி மாத்திரமே குறித்த கணக்குக்கு வந்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு அமெரிக்காவின் பெடரல் புலனாய்வு பணியகம் மற்றும் ஆஸ்திரேலிய அதிகாரிகளோடு இணைந்து முன்னெடுத்த விசாரணைகளின் மூலமே இந்த தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவுக்கான இருதரப்பு கடன் கொடுப்பனவாக வழங்கப்படவிருந்த இந்த பணம் நிதியமைச்சின் மின்னஞ்சல் கணக்குகள் ஊடுருவப்பட்டதன் விளைவாக மோசடிக்காரர்களின் கணக்குகளுக்கு சென்றதோடு இதுதொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அரச நிதி பற்றிய குழு திரைசேரியின் கடன் சேவை செலுத்தும் செயல்முறை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதால் பௌதீக ஆவணங்களோ அல்லது கையொப்பங்களோ இன்றி குறிப்பிட்ட அதிகாரிகளின் அதிகாரத்தின் கீழ் மாத்திரமே இவை முன்னெடுக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே இவ்வாறு களவாடப்பட்ட பணத்தின் ஒரு பகுதி தற்போது அமெரிக்காவினுடைய ஒரு வங்கி ஒன்றில் இருக்கிறது. அதில் அவர்கள் இந்த ஹேக்கர்கள் அதனை வைப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருப்பதாக விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்த தகவலை அடிப்படையாக வைத்து அந்த செய்தியும் இடம்பெறுகிறது. அடுத்து இன்று முதல் மின் கட்டண அதிகரிப்பு அமலுக்கு வருகிறது. அது தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. இன்றைய திவைன பத்திரிகையினுடைய செய்தி, எக்கசிய அசுவட்ட வெடினாம் அதசிட்ட கரண்ட் வதி என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. 150 அலகுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துகின்றவர்களுக்கு இன்று முதல் மின் கட்டணம் 18 வீதத்தினால் அதிகரிக்கிறது என்பதுதான் அந்த செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுடன் செய்தி இன்று தினம் இணைய பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் அத்துடன் செய்தியும் இடம்பெறுகிறது. அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் தலைப்பிடப்படுகிறது. எனவே இன்று முதல் மின் கட்டணம் 18% உயர்வு, பல தரப்புகள் எதிர்ப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவாகவும் நாங்கள் பார்க்கலாம், நடப்பாண்டின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் காலாண்டுக்காக 180 மின் அலகுகளுக்கான கட்டணத்தை 18% அதிகரிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதற்கமைய இன்றிலிருந்து இந்த கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. இருந்தபோதும் இந்த கட்டண அதிகரிப்புக்கு பல தரப்பினர் அவர்கள் எதிர்ப்பினை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பு, அதே போல நீரந்த பகுதிகளில் ஏற்பட்ட வறட்சி உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக வைத்துதான் இந்த கட்டண அதிகரிப்பு, அதாவது 180 அலகுகளுக்கு மேலாக இருக்கின்றவர்களுக்கு மாத்திரம் இந்த 18% மின் கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது. இன்று முதல் இந்த மின் கட்டண அதிகரிப்பு அமலுக்கு வருகிறது என்பதும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின்
1: பின்னர். தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
2: சார், நான் சொல்ல போற மெட்டீரியல் அமெரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகை வெளியாகிருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான பிரதானமான செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் தமிழ் பத்திரிகையிலும் அதே போல சிங்கள பத்திரிகைகளிலும் பிரதான இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி, எமது நாட்டை தாண்டிய ஒரு செய்தி. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று தினம் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். அது தொடர்பான விடயங்கள் முக்கியமான பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வருகிறது. இன்றைய தினம் திவயின பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. எக்கசிய விசகையே சாக பெண்வா விஜய் தமிழ்நாடு மஹ அமத்திய துரையே தீவிரம் தேயி சிவன் நிவாச உள்ளட்ட மாச திகாக் நொமிலே விதுலிய தீப நியோகிட்ட முலின்ம அசந்தபாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. 120 பேருடன் பேரின் ஆதரவோடு விஜய் தமிழகத்தின் முதல்வர் அரணியை ஏறியிருக்கிறார். எனவே 2 மாதங்களுக்கு சகல வீடுகளுக்கும் 200 மின் அலகுகள் இலவசமாக வழங்குவதற்கான உத்தரவு தான் அவருடைய முதலாவது உத்தரவாக இடம்பெடுத்திருப்பதை காணக்கூடிய செய்தி என்றது நம் திவயின மற்றும் அதே போல அருண பத்திரிகையினுடைய செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் சி ஜோசப் விஜய் எனும் நான் என்ற தலைப்போடு இன்றைய செய்தி இடம்பெறுகிறது. தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்பு, தாவேக்கா தொண்டர்களால் குலுங்கிய நேரு அரங்கம், 50 ஆண்டுகால திராவிட ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி, 9 அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை பதவியேற்பு, தவறு செய்ய மாட்டேன் செய்யவும் விடமாட்டேன் முதலமைச்சர் உறுதி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெறுகிறது. தமிழக முதல்வராக விஜய், 9 பேர் கொண்ட அமைச்சரவையும் நியமனம், பிரதமர் மோடி, இலங்கை ஜனாதிபதி அனந்தகுமார் உட்பட பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு தமிழகத்தின் 18வது முதலமைச்சர் விஜயின் ஆட்சி ஆரம்பம், மேலும் 9 அமைச்சர்கள் பதவியேற்பு, 3 முக்கிய ஆவணங்களில் முதல் கையெழுத்து என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு தமிழக முதல்வரானார் விஜய், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், ராஜ்மோகன், கீர்த்தனா உள்ளிட்ட 9 பேர் அமைச்சர்களாக ஆளுநர் முன்னிலையில் பதவியேற்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுகிறது. தமிழக முதல்வராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று காலை பதவியேற்றார். அவரோடு 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டார்கள். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேக்கா 108 இடங்களை பெற்ற போதும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை எண்ணிக்கை கிடைக்காமையினால் அக்கட்சி ஆட்சி அமைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆட்சி அமைக்க 118 MLAக்களின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் நிபந்தனையுடனும், ஏனைய கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியன நிபந்தனையற்ற ஆதரவையும் வழங்கின. இதனால் தாவேக்காவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான 118 இடங்களை தாண்டி 120 இடங்கள் கிடைத்தன. இதைத் தொடர்ந்து விஜய் தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திரன் விஸ்வநாத் அரலேக்கரை நேற்று முன்தினம் இரவு ஆளுநர் மாளிகையில் சந்தித்து ஆதரவு கடிதங்களை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். விஜயுடன் அவருக்கு ஆதரவு வழங்க பிற கட்சி தலைவர்களும் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஆளுநர் அரலேக்கரிடம் சுமார் 1 மணி நேரம் விஜயும் அவருக்கு ஆதரவு வழங்கிய பிற கட்சி தலைவர்களும் தீவிர ஆலோசனையை நடத்தியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருப்பதை காணலாம். அதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்தார். அந்த வகையில் நேற்று மே 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு பதவியேற்று வைக்க ஆளுநர் சம்மதம் தெரிவித்தார். அதன்படி சென்னை ராஜா முத்தையா சாலையில் அமைந்துள்ள நேரு உள்ளக விளையாட்டு அரங்கில் விஜய் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. அவரது பதவியேற்பு விழாவை காண இந்திய முக்கிய அரசியல் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் காலை முதலே அரங்குக்கு வருகின்றார்கள். அதேபோல் அரங்குக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்தபோது அரசு அதிகாரிகள் பூங்கொத்து வழங்கி அவரை வரவேற்றார்கள். என விஜய் கரும் நீல கோட் வெள்ளை சட்டை அணிந்து வருகை தந்தார். வழக்கமாக இதுவரை தமிழகத்தில் பதவியேற்ற முதல்வர்கள் அனைவரும் வேட்டி அணிந்தே பதவியேற்று வந்த நிலையில் விஜய் அந்த வழக்கத்தை தவிர்த்துவிட்டு கோட் சூட் அணிந்து வந்தவை கவனத்தை ஈர்த்தது. அவர் அரங்கினுள் நுழைந்ததும் உள்ளே அமர்ந்த தாவேக்கா தொண்டர்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆரவாரம் செய்தார்கள். டிவி கே என ஆர்ப்பரப்பில் அரங்கம் அதிர்ந்தது. தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பதவியேற்பு விழா அரங்குக்கு வந்தபோது விஜய் சென்று அவரை கட்டி அணைத்து வரவேற்றார். அத்தோடு பொன்னாடை அணிவித்து மலர்கொத்தும் வழங்கினார். இவர் இருவரும் ஒன்றாக மேடைக்கு வந்து அமர்ந்தார்கள். அருகில் அமைச்சராக பதவியேற்கிறது 9 MLAக்கள் அமர்ந்திருந்தார்கள். 9:50 மணியளவில் தமிழக பொறுப்பு ஆளுநர் அரங்குக்கு வருகை தந்தார். அங்கு
வந்த பொறுப்பு ஆளுநர் அரளைக்கரை வரவேற்ற விஜய் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்து வரவேற்றார். பின்னர் மேடையேறிய ஆளுநரிடம் பதவியேற்கக்கூடிய அமைச்சர்கள் யார் யார் என்பதை விஜய் அறிமுகப்படுத்தினார். எனவே அதனைத் தொடர்ந்து வந்தே மாதரம் பாடல் இசைக்க பதவியேற்பு விழா தொடங்கியது. பின்னர் தேசிய கீதம் பாடப்பட்டது. அதன் பின்னர் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதனையடுத்து தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்தேக்கர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அப்போது விஜய் ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் என்று தொடங்கிய தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த பதவியேற்பு விழாவை கண்டுகளிக்க தொண்டர்கள் ஆர்ப்பளித்தனர். இன்னொரு புறம் விஜயின் பெற்றோரான இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் ஆகியோர் ஆனந்த கண்ணீர் வடித்த வண்ணம் அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொடர்ந்து முதல்வர் விஜயுடன் புசு ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கே ஜி அருண்ராஜ், கே ஏ செங்கோட்டையன், வெங்கட் ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், டி கே பிரபு, கீர்த்தனா உள்ளிட்ட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்ட ஆளுநர் இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.

0: வருகிறேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: பதவியேற்ற கையோடு முதல்வர் விஜய் மூன்று முக்கிய அறிவிப்புகளான கோப்புகளில் மேடையிலேயே கையெழுத்து விவகாரம் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதன் பிறகு முதல்வராக தனது முதல் உரையை விஜய் ஆற்றியிருந்தார். இறுதியாக மேடையிலிருந்து அனைவரும் முதல்வர் விஜயோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். விஜயும் தனது கைபேசியில் மேடையிருந்தவர்களோடு மேடைக்கு கீழே இருந்து தனது தொண்டர்களையும் சேர்த்து செல்ஃபி காலம் எடுத்துக் கொண்டார். விழாவில் கூட்டணி தலைவர்களான மாநில செயலாளர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். எனவே பதவியேற்பு விழாவை தொடர்ந்து முதிய முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் தலைமை செயலகத்துக்கு சென்றார். அவர் வாகனத்தில் தலைமைச் செயலகத்துக்கு வருகின்ற போது பெருந்திரளான பொதுமக்கள் வீதிகளில் இருமரங்கி நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தலைமைச் செயலகத்துக்கு வந்த விஜய் அங்குள்ள முதல்வருக்கான இருக்கையில் அமர்ந்து கோப்புகளில் கையெழுத்திட்டு தன்னுடைய அலுவல்களை தொடங்கியிருந்தார். அவருக்கு தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தார்கள். தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு பல்வேறு அரசு தலைவர்களும் திரைத்துறையினரும் பொதுமக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். மக்களுக்கான ஆட்சியை நேர்மையுடன் வழங்குவேன் என்ற வாக்குறுதியோடு அவர் தனது பணிகளை தொடங்கியிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து அவருடைய உரை மிக முக்கியமான உரையாக காணப்பட்டது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, என் அரசியல் யார் தவறு செய்தாலும் விடமாட்டேன், நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதை நடக்கும் தமிழக முதல்வர் அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அவருடைய உரைக்கு தனியான ஒரு தலைப்பை ஏற்றிருப்பதை நாங்கள் காணலாம். என் அரசில் ஒரே அதிகாரம்தான், பல அதிகார மையங்கள் எல்லாம் இருக்காது, நான் மட்டுமே அதிகார மையம். எனது ஆட்சியில் ஜெயித்து விட்டோம் என்று ஆட்டம் ஆடி பார்க்கலாம் என யாரும் நினைக்க வேண்டாம். என் அரசில் யார் தவறு செய்தாலும் விடமாட்டேன் என்று தமிழக முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் புதிய முதல்வராக நேற்று பதவியேற்றுக் கொண்ட நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் முதல்வராக தனது கண்ணியுரையை நேற்று சென்னையில் இடம்பெற்ற நிகழ்வின் போது உரையாற்றியிருந்தார். அதன்போதுதான் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒன்றும் தேவதூதன் அல்ல, சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழும் சாதாரண மனிதன். நான் ஒன்றும் மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவன் அல்ல. சினிமாவில் எனக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை நீங்கள் தான் கொடுத்தீர்கள். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்த என்னை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டீர்கள். தமிழக அரசுக்கு இன்று 10 லட்சம் கோடிக்கும் மேல் கடன் இருக்கிறது. அரசின் கஜானாவை சுத்தமாக துடைத்து வலித்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். தூக்க முடியாத சுமையை ஏற்றி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த நிலையில்தான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன். உள்ளே போய் பார்த்துவிட்டு தற்போதைய தமிழக அரசு இப்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக நான் வெளியிடுவேன். சினிமாவில் ஒரு சாதாரண உதவி இயக்குநரின் மகன்தான் நான். எனக்கு வாழ்க்கையில் வறுமை பசி என்றால் என்னவென்று நன்றாக தெரியும். நான் மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவன் அல்ல, நான் உங்கள் குடும்பத்தில் ஒருவன்தான். நீங்களும் என்னை அப்படி நினைத்ததால் தான் என்னை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். இந்த பயணத்தில் எனக்கு பல அவமானங்கள் நடந்தது, அதே போல் உங்களுக்கும் நடந்தது. அதனால் என் கூடவே நின்றீர்கள். நான் ஒன்றும் தேவதூதன் கிடையாது, ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழும் மனிதன்தான். சாத்தியமற்ற வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்ற மாட்டேன். எது சாத்தியமோ அந்த வாக்குறுதிகளை நான் செய்வேன். இதனை இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும்போது என்ன வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் யாரையும் மறைமுகமாக முகத்தை மூடிக்கொண்டு சந்திக்க மாட்டேன், எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வேன். அதே நேரத்தில் எனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற நீங்கள் எனக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். அனைத்து வாக்குறுதி நிறைவேற்றுவேன். பெண்களுக்கான பாதுகாப்பை கண்டிப்பாக உறுதி செய்வேன். போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுப்பேன். நமது பசங்களை காப்பாற்ற வேண்டியது நம் பொறுப்பு. சட்டம் ஒழுங்கை கண்டிப்பாக உறுதி செய்வேன். எனவே என்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் 8 கோடி மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவேன். கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலை, ரேஷன் போன்ற அடிப்படை பிரச்சனைகளில் முழு முதல் கவனம் செலுத்துவேன். நான் மக்கள் பணத்திலிருந்து 1 ரூபாய் கூட எடுக்க மாட்டேன். எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அதேபோல நான் யாரையும் தப்பு செய்ய விடவும் மாட்டேன். எனது அரசில் யாரும் தவறு செய்ய விடமாட்டேன். ஜெயித்து விட்டோம் என ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் அதனை உடனே மறந்து விடுங்கள். என் அரசில் ஒரே அதிகார மையம்தான், அது நான் தான். பல அதிகார மையங்கள் இங்கே கிடையாது. பெண்கள், விவசாயிகள் உட்பட அனைத்து மக்களும் நம் அரசின் நன்றாக இருப்போம். சிறுபான்மையினருக்கான நமது அரசு எப்போதும் துணை நிற்கும். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயின் முகம். முக்கியமாக இந்த விஜய் மாமாவின் குட்டி நண்பா நண்பிகளுக்கு நன்றி. அவர்களால் தான் இந்த விடயம் நடந்திருக்கிறது. அவர்களின் எதிர்காலத்துக்காக திட்டங்களை நிறைவேற்றுவேன். தாவேக்கா தோழர்களுக்கு நன்றி. வாருங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவோம். மக்கள் நலனை மட்டுமே பிரதானமாக கொண்ட நாம், அரசுக்கு ஆதரவு வழங்கிய காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி, வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, சிபிஎம் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஏ எம் பேபி, சண்முகம், விசிக தலைவர் திருமாவளவன், ரவிக்குமார், வன்னியரசு, சிபிஐ தேசிய செயலாளர் டி ராஜா, மாநில பொதுச் செயலாளர் வீரபாண்டி, IUML காதர் மொய்தீன், நவாஸ் கனி அனைவருக்கும் நன்றி. நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும் என்பதாக நேற்று தினம் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில் இந்த ஆற்றிய உரையின் போது தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல முதல்வரானவுடன் பல்வேறு கோப்புகளில் காய்ச்சாத்திட்ட விஜய் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் செய்தியாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை வழங்குகிறது. தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது முதல் அரசாணையாக 200 அலகு இலவச மின்சாரம் வழங்கும் கோப்பில் நேற்று தினம் கையெழுத்திட்டிருக்கிறார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நேற்று பதவியேற்ற போது அவர் தலைமையிலான அமைச்சரவையின் அமைச்சர்கள் 9 பேரும் அவரை பதவியேற்றனர். அதனைத் தொடர்ந்துதான் இந்த விடயங்களும் அங்கு பதவியேற்பு நடைபெற்ற சில நிமிடங்களிலேயே தனது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் வகையில் 3 முக்கிய அரசாணைகளில் அவர் விழா மேடையிலேயே கையொப்பமிட்டார். முதல் கையெழுத்தாக தமிழ்நாட்டில் அனைத்து வீடுகளிலும் 2 மாதங்களுக்கு 200 அலகு வரை இலவச மின்சாரம் வழங்கும் உத்தரவு அமைந்தது. எனவே 500 அலகு வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும். இதன் மூலம் லட்சக்கணக்கான நடுத்தர குடும்பங்கள் பயன்பெறும் என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்புக்கு மாவட்டந்தோறும் சிறப்பு படை, பெண்கள் பாதுகாப்பு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஆகிய உத்தரவுகளிலும் விஜய் கையெழுத்திட்டிருக்கிறார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கவும் அதிநவீன வசதிகள் கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும். தமிழகத்தை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்ற 37 மாவட்டங்கள் மற்றும் 9 மாநகரங்களில் மொத்தம் 65 போதைப்பொருள் தடுப்பு படை போலீஸ் நிலையங்கள் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கோப்புகளிலும் அவர் கையெழுத்திட்டிருக்கின்றார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட அரசணையில் தகுதியுள்ள அனைத்து வீட்டு உபயோக மின் நுகர்வோருக்கும் 200 அலகு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவை சமாளிக்கவும், பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்யவும், மக்களின் நிதி நெருக்கடியை குறைக்கவும், சாமானிய மக்கள் மீதான சுமையை குறைக்கவும் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே அவர் தன்னுடைய பதவியேற்பு பின்னர் பெரியார் திடலுக்கு சென்று அங்கு அஞ்சலி செலுத்தினார். அதற்கு முன்னர் அவருக்கு தலைமைச் செயலத்துக்கு வந்தபோது போலீசாரனுடைய அணிவப்பு மரியாதையும் அவருக்கு வழங்கப்பட்டது. அவருக்கான மரியாதையின் பின்னர் தான் அவர் நேற்றைய தினம் இவ்வாறு தலைமைச் செயலத்துக்கு சென்று இந்த 3 அரசாணைகளிலும் அவர் கையெழுத்திட்டிருந்தார். அதற்கு பிறகு அவர் இன்னொரு தகவலையும் இன்னொரு விடயம் செய்திருந்தார். குறிப்பாக திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்டிருந்தார். எனவே அதில் 1 தொகுதி அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை நேற்று தினம் ராஜினாமா செய்து அதற்கமைய அதற்கான இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது விரைவில். அவ்வாறு இருக்க நேற்று தினம் குறிப்பாக சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். தற்காலிக சபாநாயகராக ஒருவர் நியமிக்கப்பட்டார். எனவே இன்றைய தினம் தமிழக சட்டசபையினுடைய 17வது கூட்டத்தொடர் இடம்பெற ஆரம்பமாக போகிறது. அதன்போது புதிய சபாநாயகர் தெரிவு, பிரதி சபாநாயகர் தெரிவு இடம்பெறும். அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு சபாநாயகர்கள் இடம்பெறும். அதற்கு பிறகு நாளைய தினம் தமிழக சட்டசபையில் தாவேக்கா தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதும் இங்கே முக்கியமான தகவலாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறு இருக்க பல்வேறு உலக நாட்டு தலைவர்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தமிழக முதல்வருக்கு தமிழில் தன்னுடைய வாழ்த்து செய்தியை அனுப்பியிருந்தார் தன்னுடைய எக்ஸ்தலத்தினூடாக. இதற்கு பதிலளித்த விஜய் அவர்கள் ஒன்றிய அரசோடு இணைந்து செயற்பட எதிர்பார்ப்பதாகவும், எனவே ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பை தான் தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாகவும், தமிழக மக்களுடைய நன்மைக்காக இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதாகவும் நன்றி தெரிவித்து தன்னுடைய அந்த கோரிக்கையும் அவர் முன்வைத்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதற்கு பிறகு நேற்று தினம் அந்நாட்டு அரசு அதிகாரிகளோடு முக்கியமான கலந்துரையாடல், ஒன்றரை மணித்தியாலத்துக்கு மேலதிகமான 3 மணித்தியாலத்துக்கு மேலதிகமான ஒரு கலந்துரையாடலை விஜய் அவர்கள் மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிகின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, விஜய்க்கு ஜனாதிபதி அனுரகுமார வாழ்த்து என்பது அந்த செய்தியாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் தமிழக மக்களுக்கும் அனைத்து வெற்றிகளுக்கும் வெற்றிகளும் கிடைக்க இலங்கை மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என ஜனாதிபதி அனுரகுமார் விசாரணைக்கு தெரிவித்திருக்கின்றார். வலுவான இலங்கை இந்திய பங்காளித்துவத்துக்கு இணைந்து பங்காற்றுவதன் மூலம் இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக வைத்து இரு நாடுகளிலும் பெரும் செழிப்பையும் முன்னேற்றத்தையும் காணத்தான் ஆவலோடு காத்திருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ எக்ஸல் வலைதளத்தில் வாழ்த்து செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இலங்கையும் தமிழ்நாடும் வரலாறு கலாச்சாரம் வணிகம் மற்றும் தலைமுறைகளை கடந்து இரு நாட்டு மக்களின் உறவால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் வலுவான பங்காளித்துவம் மென்மேலும் வளர்ந்து வரும் நிலையில் தமது எதிர்காலம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் நல் வாய்ப்புகளையும் கொண்டிருக்கிறது. எனவே வலுவான இலங்கை இந்திய பங்காளித்துவத்துக்குள் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் இரு நாடுகளிலும் பெரும் செழிப்பையும் முன்னேற்றத்தையும் காண நான் ஆவலுடன் இருக்கிறேன். அதாவது உங்களுக்கு முதலமைச்சர், தமிழக மக்களுக்கு அனைத்து வெற்றிகளும் கிடைக்க இலங்கை மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் என்பதாகவும் நேற்று தினம் ஜனாதிபதி அனுரகுமார் விசாரணைக்கு தன்னுடைய விஜய்க்கான வாழ்த்து செய்தியில் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக செய்தி தொடர்கிறது. அடுத்து வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு தகவல், தமிழக முதலமைச்சருக்கு சஜித் பிரேமதாச வாழ்த்து என்பதும் அந்த செய்தி. தமிழகத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள தமிழக முதல்வர் விஜய்க்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இத்தொடர்பில் சமூக நீதி மற்றும் மதச்சார்பினை அடித்தளமாக கொண்டு ஒரு புதிய யுகத்தை பற்றி நீங்கள் பேசினீர்கள். எனவே அந்த அடிப்படையில் வெறுப்பு மற்றும் பழைய காயங்களின் மீது மட்டுமே கட்டப்பட்ட சமூகங்கள் இறுதியில் தனித்துவிடப்படும் என்பதையும், அதே நேரத்தில் நீதி மற்றும் சகவாழ்வின் மீது கட்டப்பட்ட சமூகங்களை மக்கள் உண்மையாக வாழ விரும்பும் எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதையும் வரலாறு நமக்கு காட்டியிருப்பதாகவும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: சுயாதீன செய்தி பார்வை இருந்திருக்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் 4.7 கோடி ரூபாய் பெறுமதியான ஹசீசுடன் இளைஞர் கைது என்பதாக தலைப்பிடப்படுகிறது. கட்டுநாயக விமான வைத்து சுமார் 4.7 கோடி ரூபாய் பெறுமதியான ஹசீஸ் போதைப் பொருளை தாய்லாந்திலிருந்து இனிப்பு பக்கெட்டுகளில் மறைத்து நாட்டுக் கொண்டு வந்திருந்த சந்தேக நபர் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் பணிய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய அருண பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குருநாகலே ஜாத்தியந்திர பாசலுக்கு சிசுவா மியகியே அந்தர்ஜாலியே அணக்கிரிமிக்கின் மரணேற்று அனதின கிரீடாவ நியலி அத்தை விமர்சனவளின் ஹெலிவை என்பதாக அந்த செய்திக்கு தலைவர் காணக்கூடியதாக இருக்கிறது. இது மிகவும் பாரதூரமான விடயம். எனவே கையடக்க தொலைபேசிகளில் கேம் விளையாடுகின்ற உங்கள் பிள்ளைகள் இருந்தால் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பது பெற்றோருக்கான அறிவுறுத்தல் வழங்குகின்ற ஒரு செய்தியாக இன்றைய ஆரண பத்திரிகை தலைப்படுகிறது. குருநாகல் உடவல்பல பகுதியில் 3 மாடி கட்டிட தொகுதியிலிருந்து கட்டிடத்தினுடைய 3வது மாடியிலிருந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்ற ஒரு சிறுவனுடைய ஒரு மாணவனுடைய அந்த மரணம் தொடர்பான விடயங்கள் இப்போது வெளிவந்திருக்கிறது. அந்த மரணம் தொடர்பான விடயத்தை பார்க்கின்ற போது அந்த மாணவன் தன்னுடைய கையடக்க தொலைபேசியில் ஒரு கேம் ஒன்றை விளையாடி இருக்கிறார். எனவே அந்த கேமினுடைய இறுதி தருணம் அவர் அந்த மாடியில் ஏறி கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், அப்படி செய்தால் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம், வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படலாம் என்பதான ஒரு நிபந்தனை அதில் இருந்திருக்கிறது. எனவே அதன் காரணமாகத்தான் அந்த இளைஞன் அந்த கேமுக்குள் அடிமையாகி இந்த விடயத்தை செய்திருப்பதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே ப்ளூ வேல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேம் விளையாடுகின்ற போது அந்த விடயம் அண்மையாக காலப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. தற்கொலை செய்து கொள்கின்ற வகையிலான விடயத்தை கொண்டு செல்கின்ற அளவு அந்த கையடக்க தொலைபேசி அந்த விளையாட்டு இருந்ததாக கூறப்பட்டது. இப்போது மீண்டும் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. உங்கள் பிள்ளை கையில் நீங்கள் கையடக்க தொலைபேசி கொடுத்து பெருமையாக பார்த்துக் கொண்டிருந்தால் இன்றே அதனை பிடுங்கி எடுங்கள் அல்லது அவர்களை சமாளித்து அந்த விடயத்திலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள். இந்த கேம் விளையாடுகின்ற விடயத்தில் பிள்ளைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் பணம் அல்லது பிள்ளைகளை அதற்குள் ஈடுபாடு செய்வதற்காக, அதற்குள் வைத்துக் கொள்வதற்காக, அவர்களை அடிமைப்படுத்துவதற்காக பல்வேறு சூட்சுமங்களை இந்த கேம் தயாரிப்பாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் இப்படியான ஒரு மரணம் பதிவாகியிருக்கிறது. குருநாகல் சர்வதேச பாடசாலை என்று மாணவன் ஒருவன் இந்த விளையாட்டு விளையாடுதல் சொல்வார்கள் அல்லவா, அந்த வகையில்தான் இப்போது இந்த விளையாட்டினுடைய இறுதிக்கட்டம் தற்கொலை செய்து கொள்வது. அதனை விளையாட்டாக பார்க்காமல் அதை நேரடியாக சென்று அவர் தற்கொலை செய்து கொண்டு அளவுக்கு அந்த மாணவனுடைய மனதை அல்லது உள்ளத்தினுடைய சிந்தனையை மாற்றுகின்ற அளவுக்கு அந்த கேம்கள் இருக்கிறது. அது குறித்து மக்கள் மிகுந்த விழிப்போடு செயற்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய அருணபத்திரனுடைய செய்திகளாக நாங்கள் காணக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதேபோல மேலும் பல விடயங்கள் வருகிறது. ஸ்ரீபாத கேபிள் கார் வியாபு தியேட்டர் ஆசீர்வாத கர்ணவா ஸ்ரீபாதசானபதி நாகிமியோ என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காலம். எனவே சிவனொழி பாதமலை யாத்திரை காலத்தின் போது முடியாதவர்கள் கேபிள் கார் ஊடாக சிவனொழி பாதமலைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கு சிவனொழி பாதமலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற தேரர் இப்போது அதற்கு அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக இன்றைய தினம் அந்த செய்திகளும் முக்கியமான பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதுரமான செய்தி இப்போது பேசுபொருளாக சக இடங்களிலும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினகரன் பத்திரிகையில் மேலும் பல செய்திகளும் முதற்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுரமான செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக இந்த செய்திகள், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல் வரைவை இறுதி செய்ய இன்று கூடும் விசேட குழு என்பதாக ஒரு செய்தி ஒன்றும் தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதை ஆய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு இன்று திங்கட்கிழமை கூடுகிறது. பல மாதங்களாக நடத்தப்பட்ட ஆலோசனைகள், கருத்தாளர்கள் மற்றும் சட்ட ரீதியான ஆய்வுகளின் பிரகாரம் இறுதி வரைவை தயாரிக்கும் நோக்கில் இந்த குழு கூடுகிறது. 33 தடவை கூடி இப்புதிய சட்டம் பற்றி ஆராய்ந்த பின்னர் மீண்டும் 12 தடவைகள் மேலதிகமாக கலந்துரையாடியமையும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராக பரிந்துரைக்கப்பட்டுள்ள சட்டத்துக்கு எதிரான முன்வைக்கப்பட்டுள்ள விமர்சனங்களையும் இக்குழு கருத்தில் கொண்டிருக்கிறது. எவ்வாறாயினும் அரசாங்கத்தை பாதுகாப்பதன் பிரதான லட்சியத்தை முன்னிறுத்தி சட்டத்தை தயாரிப்பதில் இக்குழு கவனம் செலுத்தியிருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போ குன்றேன். தொடர்ந்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். உங்களுடன் என்று முடிந்திருப்பாங்க புவனேஷன் சங்கர். இந்த நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆறு. தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருந்த ஸ்டேட்டின் மக்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை இப்பொழுது வணக்கம். நன்றி ஜி ஆர். சொந்தங்கள் இப்பொழுது முதல் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்து கொள்ள முடியும். காலை இப்பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்க. அந்த காலை பொழுதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் இப்பதான் பாத்தீங்கன்னா எழும்பியிருப்பீங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு கையில ஒரு காஃபியோட நிகழ்ச்சி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ எல்லோருக்காகவும் இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. வணக்கம் சங்கர்.
5: வணக்கம் புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு மாதிரியான உற்சாகமான நாளா இருக்கு இன்னைக்கு
4: இல்லையா? சந்தோஷமான உற்சாகமான நாளா இருக்க போகுது. இன்றைய நாளும் ஏராளமான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்பொழுது நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம்.

0: ஏறுதலும் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தர் சபையின் ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 20, 22, 30. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும்
1: ராசி விருச்சிக ராசி வெற்றி இலக்கங்கள் 18, 20, 22.
0: நேற்றினால் மொத்தமாக 2,13,37,370 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுப பரிசாக 30 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 18, 33, 39, 58. சுப்பரலக்கம் 23.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 18, 33, 39, 58. சூப்பர் இலக்கம் 23.
0: நேற்று நாள் சீட்டிலிக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் தான் அவைகள். அடுத்து நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயசம்புத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம்.

0: 50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 21 வெல்லப்பட்டிருக்கிறது நேற்று நாளில். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிநலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ 18, 25, 46.
1: மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்களாக 18, 25, 46.
0: நேற்று நாளில் மொத்தமாக 200,000 பரிசுகள் வெல்லப்பட்டிருக்கிறது. 9 பரிசுகள் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,22,000 அடுத்து 320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 3, 8, 9, 3, 7, 9.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்களாக 3, 8, 9, 3, 7, 9.
0: அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,82,15,000 276 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 28, 52, 57, 66. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து
1: ஐ. வெற்றி இலக்கங்களாக 28, 52, 57, 66.
0: நேற்று நாளில் மொத்தமாக 200,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 59,70,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,50,64,98 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 12, 36, 48, 61.
1: மீண்டும் அந்த முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 12, 36, 48, 61. ஆங்கில இலக்கம் ஜி.
0: ஆங்கில எழுத்து ஜி. அதே போல நேற்று நாளில் 200,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,44,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,38,30,289 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அதே போன்று நேற்று நாளில் சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 3, 7, 0, 8, 7 தெரிவாகி இருக்கிறது.
1: மீண்டும் ஒரு முறை சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பின் வெற்றி இலக்கங்களாக 3, 7, 0, 8, 7.
0: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 3, 5, 27, 38.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எச். வெற்றி இலக்கங்கள் 3, 5, 27, 38.
0: நேற்று நாளில் மொத்தமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுகள் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,00,000 பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. 79,82,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,60,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிகள். நேற்று நாளில் லக்கி சான்ஸ் சீட்டில் மூலம் வழங்கப்பட்ட 50,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்கள் 4, 1, 1, 6, 1.
1: மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி முடிவுகள் லக்கி சான்ஸ் சீட்டிலுப்புக்கான வெற்றி இலக்கங்களாக 4, 1, 1, 6, 1.
0: இவைதான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்க இருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு சரிதானே என்றாலும் கூட ஏராளமான விடயங்கள் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். சொந்தங்களே,

0: இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய இலத்துற சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்க போகின்றோம். ராசியாக ரிஷப ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 12, 33.
1: மீண்டும் ஒரு முறை, ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 3, 12, 33.
0: நேற்று நாளில் மொத்தமாக சிறப்பு இலக்கங்களாக தெரிவாகி இருக்கிறது 3, 5, 4, 1. நேற்று நாளில் சிறப்பு இலக்கங்களாக
1: 3, 5, 4, 1.
0: 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,9,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பரிசாக தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோபிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 18, 45, 59, 64.
1: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்களாக 18, 45, 59, 64.
0: நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,1,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,12,96,468 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்துக்கே, வெற்றி இலக்கங்கள் 5, 3, 5, 2, 0, 5. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும்
1: ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்களாக 5, 3, 5, 2, 0, 5.
0: நேற்று நாளில் மொத்தமாக 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,82,29,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,20,28,752 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 8, 23, 34, 54.
1: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 8, 23, 34, 54.
0: சிறப்பு இலக்கங்களாக 0, 2, 2, 8.
1: சிறப்பு இலக்கங்களாக 0, 2, 2, 8.
0: நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 44,95,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 12,04,5,173 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே, சூப்பர் இலக்கம் 1, வெற்றி இலக்கங்கள் 11, 28, 38, 78.
1: மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள், ஆங்கில எழுத்து ஜே, சூப்பர் இலக்கம் 1, வெற்றி இலக்கங்களாக 11, 28, 38, 78.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,56,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 25,79,640 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 10, 58, 60, 61.
1: மீண்டும் ஒருமுறை, ராசி தனுஷு, வெற்றி இலக்கங்கள் 10, 58, 60, 61.
0: நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 13 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,29,460 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,05,925 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்துக்கே, வெற்றி இலக்கங்கள் 5, 2, 0, 5.
1: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்களாக 5, 2, 0, 5.
0: நேற்று நாளில் மொத்தமாக 42,86,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 4, 4, 5, 4.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 4, 4, 5, 4.
0: சிறப்பு இலக்கங்களாக 1, 2, 1, 9 தெரிவா இருக்கிறது.
1: சிறப்பு இலக்கங்களாக 1, 2, 1, 9.
0: நேற்று நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 30 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 55,24,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவு.

0: வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
1: வாய்க்குருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏறப்படை நினைச்சியா? கொடுத்தா காசு கிட்டாங்க கிடைக்கும், கொடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடல குஞ்சு செத்துரு.
0: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
2: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியம்
1: வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.

0: சங்கர்
1: சொல்லுங்க,
0: காலையிலே இந்த மாதிரி பாடலாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வைப் தான. வாவ்,
1: எனக்கு அப்படியே விஷுவலைசேஷன் தான் போயிட்டு இருக்கு. நம்மளோட பிரபுதேவா ஆடுறது தான் கண்ணுக்குள்ள வந்து.
0: காலையில இந்த மாதிரி பயணம் போய்க்கொண்டு வந்து கார்ல அப்படி கேட்டு போகுது அப்படி இருக்கு.
1: ஏய், உண்மையான விஷயம் என்னன்னா, இப்ப வெளியில எல்லாம் மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இப்ப மழை பெய்தோ தெரியல, நம்ம இங்க உள்ள இருக்கிறோம்.
0: ஆமா,
1: இந்த மாதிரி பாட்டு அப்படி கார்ல நல்லா டியூன் பண்ணி சவுண்ட வச்சிட்டோம்னா, ஆஹா,
0: இதுதானப்பா, இதை விட என்ன வேண்டும்.
1: வேண்டும்
0: மாதிரி தோணும். சரி, சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து முடிந்த கொள்கைகள் இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கு. காலை பொழுதின் உற்சாகம்.
1: வணக்கம், வசந்தம்.
0: நேரமே போது 8:01.

0: அஜாமி தந்தானே பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. நல்ல பாடல் என்ன?
1: ஆமா, திரைப்படமும் அப்படிதான்,
0: சூப்பரான திரைப்படம். சரி, தனுஷ் அவர்கள் கடந்த காலங்களில் நடித்து வந்த தொடர்ந்து படங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி படங்கள் வெற்றி கொடி நாட்டுகிறது.
1: வெற்றி கொடி நாட்டுறதை விட அவர் படம் ரிலீஸ் பண்ற டேட்டா மாத்தலாம். கடைசியா வந்த படம் வந்துச்சு, எப்ப வந்துச்சு, எப்ப போனுச்சுனே தெரியல யாருக்கும். எல்லாரும் ஐபிஎல் மறந்து அரசியல் களத்துல பிஸி ஆயிட்டு இருந்தாங்க,
0: அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டார். சரி, இப்படிலாம் இருக்கும்போது சங்கர் இப்படித்தான், வாழ்க்கையில நாங்கள் நிறைய விஷயம் செய்யணும், நிறைய அறிவுரைகள் கேட்கணும்.
1: ஆமா,
0: அதுவும் எல்லா அறிவுரையும் கேட்கக்கூடாது.
1: ஆமா,
0: சில பேர் அறிவுரை சொல்ற மாதிரியும் இருக்கும்.
1: ஆமா,
0: ஆனா அந்த அறிவுரை அப்படி இருக்காது,
1: அது அறிவுரையாங்கிற மாதிரியும் இருக்கும் சில நேரம்.
0: ஆமா, சில கதையும் இருக்குது, கதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
1: சிலர் வந்து சொல்லணுங்கிறதுக்காக எதையாவது சொல்றது இல்லையா?
0: இவ அறிவுரை சொல்றன்ற பேர்ல ஐயா நானும் அறிவுரை சொல்லவா, நீங்க சொல்றத கொஞ்சம் குயிக்கா முடிச்சிருக்கீங்கன்னா நான் போயிருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: ஆமா, அது அறிவுரை இல்ல அறுக்கிறது,
0: அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. சரி, ஓகே. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் இன்று சொல்லுகின்ற தலைப்பு, கேட்கின்ற தலைப்பு என்னன்னு
1: சொன்னால், ஆமா, மிக முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கோம். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன தலைப்பு சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி. பொதுவா அந்த அறிவுரைகளை பற்றிய தலைப்பாக தான் இன்னைக்கும் இருக்க போகுது.
0: நிச்சயமாக
1: அதனாலதான் இவ்வளவு நேரம் அறிவுரையை பற்றி நாங்கள்
0: சொல்லி கொடுத்திருந்தோம். உண்மையிலே சொல்ல போனால் சங்கர், நண்பன், நண்பன் ஒருவரின் அறிவுரை என்பது மிக முக்கியமான ஒன்று.
1: உண்மைதான்,
0: சரிதானே? இப்ப நாங்கள் கேட்க போறோம் சொன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உங்கள் நண்பன் ஒரு அறிவுரை எது?
1: அறிவுரை எது? அது நல்லபடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல முடியா,
0: அவர்தான்டா பெரிய வேலை பார்த்துட்டு.
1: சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நீதான்டா என் பிரச்சனை,
0: நீதானே பிரச்சனை
1: அப்படிங்கிற மாதிரி இல்லாம, ஆஹா, என் நண்பன் இந்த நேரத்துல இப்படி ஒரு அறிவுரை சொன்னா கேட்ட இன்னைக்கு என் வாழ்க்கை அப்படி இருக்கு,
0: அப்படி இருக்குது. நல்ல விஷயங்கள், சரிதானே? நிறைய விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது.
1: நம்ம நெகட்டிவ் வேணாம் காலையிலேயே,
0: பாசிட்டிவா பேசு, பாசிட்டிவா கணக்க மாறீங்க போயிட்டு.
1: ஒன்லி பாசிட்டிவ், இக்னோர் நெகட்டிவிட்டி.
0: சரி, ஓகே. சங்கர்னா சங்கர் தான்.
1: ஓ, சங்கர்னா சங்கர் தான் சொன்ன, புவனேஸ்வர்
0: சொன்ன, பதிவு பண்ணி வச்சேன்.
1: ஆ,
0: சரி. இப்படி இருக்கும்போது
1: நான் என்ன பண்ணுங்க, டக்குன்னு ஃபேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு எங்களோட போட்டோ இருக்கும், தலைப்பு எங்க அப்படின்னு தேடாம டக்குன்னு கீழே டைப் பண்ணிருங்க உங்களோட கருத்துக்களை.
0: சரி, ஓகே. தலைப்பு என்னன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உங்கள் நண்பனின் ஒரு அறிவுரை.
1: அழைப்பினை கூட ஏற்படுத்தி சொல்லலாம் இல்லையா?
0: அழைப்பினை ஏற்படுத்துங்கள், 011-2-775-0-1 அல்லது 011-2-775-111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: பல நண்பர்கள் இன்றைக்கு போற்ற போறாங்கன்னு நினைக்கிறேன்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் இசை நரம்புகளை இதயத்தோடு.

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நட்டு ரோட்டுக்கு கொண்டவன்.
2: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
4: நீங்க மட்டும்

0: பாடி பெத்த பிள்ளைன்னு பாடல் முடிஞ்சிருக்கிறது. நல்ல பாடல்.
1: ஆமா,
0: காலையில நல்ல நல்ல பாடலாம் வந்து கொண்டிருக்கா, யோசிப்பாங்க இன்னும் இப்படி எல்லாம் பாடலாம் போடுறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி.
1: அவ்வளவு பில்டப் தேவையில்லடா.
0: இல்ல நல்ல பாடு தானே,
1: நல்ல பாடு, நல்ல பாட்டு. சிவகார்த்திகேயனோட மகள் படித்த பாடல்
0: கருத்து சமீபத்தில் வயலாய போடுவோம் நல்லா குண்டாக்குனேவா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நல்ல நல்ல பாடல் தான்,
1: நல்ல பாடல்.
0: குறை சொல்லக்கூடாது சங்கர், காலை
1: குறை சொல்லல.
0: சரியா, நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க குறை சொல்ல. சரி, நான் கதையெல்லாம் சொல்லதா சொல்றது, கதையெல்லாம் இப்போதைக்கு வேணாம். நான் கேட்ட தலைவர் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நாங்கள் சொல்ல போறோம். தலைப்பு ஞாபகம்,
1: தலைப்பு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்த உங்கள் நண்பனின் அறிவுரை.
0: அறிவுரை,
1: சரியான நேரத்துல சரியான அட்வைஸ் தர்றது என்னோட நண்பன் தான். கொடுத்த அட்வைஸ்ல தான் இன்னைக்கு இப்படி இருக்கே அப்படி. அந்த மாதிரி இல்லாம அவன் கொடுத்த அட்வைஸ்லதான் எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து நீங்க டக்குன்னு எங்களுக்கு பேஸ்புக்ல பதிவில்லாம் அப்படி அழைப்பு ஏற்படுத்தி கூட சொல்லலாம்.
0: சொல்லலாம், சந்தோஷம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல போறோம். உங்கள் வீட்டுக்கு ஒரு வாகனம் தேவை, சரியா, குடும்ப சகிதம் போக வேண்டும். அதே போல இந்த வாசத்துக்கே வேலை செய்யற பைக் ஒன்று தேவைன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க.
1: மாசம் பூரா செலவு கம்மியா போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா?
0: அதுக்குதான் நாங்கள் சொல்லுவோம் C300 பஜாஜ்.
1: பஜாஜ் 40 வருட கால நம்பிக்கை, டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடம் இருந்து உங்களுக்காக வருது. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக 500,000 பைக்குக்கு மேல இலங்கையில மட்டும் விற்பனை செஞ்சிருக்காங்க இவங்க.
0: சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆக நீங்க இப்போதே நீங்கள் பஜாஜ்ல போயிட்டு C300 பைக் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க தான் சொன்னோம், புவனேஸ்வரனும் சங்கரனும் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க.
1: டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குமோ நம்ம பேர் சொன்னா
0: சொல்லி பாருங்களே. இல்ல இருக்கு, இருக்கு, போயிட்டு சொன்னா உங்களுக்கு நல்ல.
1: மாதத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா 7,990 ரூபாய்
0: தான். சரி, இப்ப நாங்கள் போக போறோம் எங்கன்னு சொன்னா சங்கர்,
1: எங்க போறோம் அப்படின்னு சொன்னா விளையாட்டு அரங்கம் போக போறோம். ஸ்டேடியம் போயிட்டு வருவோம்.
0: ஏன்னா

0: ஸ்போர்ட்ஸ் ஹெரினா வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் சங்கர். பாதின் நேற்று நாள் நாங்கள் ஐபிஎல்லோடு ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றோம். நேற்றைய போட்டி என்ன சொல்றது, தரமான ஒரு போட்டி. என்னதான் நாங்கள் கடைசியிலயோ கடைசி கட்டத்தில் இருந்தாலும் கூட மும்பை இந்தியன்ஸ் அணி மும்பை என்று சொன்னாலும் ஒரு பயம் இருக்கிறதுல இருக்கும்.
1: ஓ, வரலாறு படைத்தாலே தானே, தலைவன் வந்தால் பயம் வரணும் தானே,
0: அப்படிலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நேற்றைய நாள் மும்பை இந்தியன்ஸ் அணி மற்றும் ஆர்சிபி நடப்பு சாம்பியன் அவர்கள் மோதி இருந்தார்கள். இந்த போட்டியானது நேற்று நாள் நடைபெற்றது. இதில் முதல் திருப்பத்தை ஆடியது மும்பை இந்தியன்ஸ் அணி.
1: மொத்தமாக 166 ஓட்டங்களை பெற்றிருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி, 7 விக்கெட்டுகளை இழந்து.
0: நேற்றைய நாளில் ரயல் லிகர்சன் ரயான் லிகர்சனை பொறுத்த மட்டும் 2 ஓட்டங்களோடு அவர் ஆட்டம் எடுத்தார். ரோஹித் சர்மா 22 ஓட்டங்கள், நமன்தீர் 47 ஓட்டங்கள், சூரியகுமார் யாதவ் நேற்றைய நாள் 0 ஆட்டம் எடுத்தார்.
1: திலக் வர்மா மட்டும் அரைச்சதம் பெற்றிருக்கிறார், 57 ஓட்டங்களை பெற்று.
0: அதேபோல வில்ஜாக் 10 ஓட்டங்கள், ராஜ்பவா 16 ஓட்டங்கள், விக்கெட்டுகள் செல்ல மொத்தமாக 7 விக்கெட்டுகள் எழுது, 166 ஓட்டங்களை மாத்திரமே பெறப்படுது. நேற்றைய நாளில் இந்த தொடரிலே கலக்கிக் கொண்டிருக்கிறார் புவனேஸ்வர் குமார், மிக சிறப்பான பந்து வீச்சு,
1: 4 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறார், 23 ஓட்டங்களை கொடுத்து 4 ஓவர்கள் வீசி.
0: மிக சிறப்பான ஒரு தொடுப்பாட்ட பரதியை வெளிப்படுத்தினாலும் கூட மணிக்கும் பந்து வீச்சு பரதியை வெளிப்படுத்திருக்கிறார். அதே போல நேற்றைய ஜோஸ் அசல்வுட் ஒரு விக்கெட், அதே போல ரஷிக் சலாம் சல்மான் ஒரு விக்கெட், அதே போல ரமாரி ஷெபஹாட் ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார்கள். நேற்றைய நாளில் கிருணால் பாண்டியா சுரேஷ் சர்மாவுக்கு விக்கெட்டுகள் இல்லை. சரி, நேற்றைய நாளில் பதிலுக்கு தொடுப்படுத்த அடையது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி.
1: பெங்களூரு
0: 20 ஓவர்களில் 167 என்ற நிலைக்கு நோக்கி நேற்றைய நாளில் மீண்டும் விராட் கோலி ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார். கவலையான விஷயமா இருக்கிறது.
1: எப்படியும் இதுலயும் ஒரு சாதனை படைப்பார் நினைக்கிறேன்,
0: படைத்தான் இருக்கிறார். ஜேக்கப் பெத்தல் 27 ஓட்டங்கள், நேற்று நாளில் ரோஹித் சர்மா 0 ஆட்டம் வளர்ந்தார். அதே போல படிக்கல் 12 ஓட்டங்கள், நேற்று நாளில் அணித்தலைவர் படிட்டர் 8 ஓட்டங்கள் ஆட்டம் வளர்ந்தார். நேற்று நாளில் கிருணல் பாண்டியா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திருக்க
1: 23 ஓட்டங்கள்
0: கலக்கியிருக்கார். நேற்று நாளில் பாருங்கள், 5-6 ஓட்டங்கள், 4-4 ஓட்டங்கள் கடங்களாக 46 பந்துகளில் 73 ஓட்டங்களை விளாசித்தல் இருந்தார். டிடி சர்மா 18 ஓட்டங்கள், மொத்தமாக 15 ஓட்டங்கள் உதிரிகளாக பெறப்பட்டது. 20 ஓவர்களில் தான் இந்த ஓட்ட எண்ணிக்கை அடைந்தார்கள். 8 விக்கெட்டுகள் இழந்து 167 ஓட்டங்கள் தானே. பந்துவீச்சு பகுதியில் நேற்றைய நாளில் கார்பின் போச் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தது. அதே போல தீபக் சஹார் 2 விக்கெட்டுகள், அதே போல நேற்றைய நாளில் ராஜ்பவா, அதே போல கஸ்தபார் ஒரு விக்கெட்டை தலா ஓவர் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். நேற்றைய நாளில் பொறுத்த மட்டில் நேற்றைய போட்டியில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது ஆர்சிபி அணி, 2 விக்கெட்டுகள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. சரி, இப்போது நாங்கள் அப்படியே பாகிஸ்தான் பக்கம் செல்ல போறோம். ஒருமுறை இந்த ஐபிஎல் போட்டியில் புள்ளிப்பட்டியல் என்ன சொல்கிறது அந்த விஷயத்தை நாங்கள் ஒரு முறை பார்த்துட்டு போகலாம் சங்கர். பார்த்து முதலாம் இடத்தில் இருக்கின்ற அணி என்று பார்க்கும்போது ஆர்சிபி தான்.
1: ஆர்சிபி தான்
0: நேற்று
1: ஒரு காலத்துல எங்க இருந்த அணி மேல ஏறி வந்து மேலே நின்றுட்டாங்க. இப்போல்லாம்
0: பாருங்கள், நான் கடந்த காலம் தொடர்ந்து முதலாம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்த பஞ்சாப் கிங்ஸ் இப்பொழுது 4 இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சன்ரைசர்ஸ் மேல வந்துட்டாங்க
1: 2 இடம்,
0: குஜராத் டைட்டன்ஸ் 3 இடம், பஞ்சாப் 4, சென்னை 5. சென்னை ஒரு மாதிரி போர்டரை பிடிச்சு கொண்டு வராங்க.
1: 6 இடத்திலிருந்து 5 இடத்துக்கு வந்துட்டாங்க
0: இல்லையாங்க. அப்புறம் 6 பாத்தீங்கன்னா 6 இடத்துக்கு போயிருந்து கொல்கத்தா 7, டெல்லி கேபிட்டல்ஸ் 8, மும்பை இந்தியன்ஸ் 9, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக்
1: கொண்டு அவர்களும் தங்களுடைய இடங்களை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
0: மிக சிறப்பு. அதே போல இன்னொரு போட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாள் போட்டியை பொறுத்த மட்டும் இதுவரையில் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகிற முதலாவது டெஸ்ட் போட்டி நடைபெறுகிறது.
1: ஆமா,
0: இதில் முதல் இன்ஸ்கா திருப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 413 ஓட்டுகளை பெற்றது.
1: 7 விக்கெட்டுகளை இழந்து
0: சகல விக்கெட்டுகள் முதல் இன்னிங்ஸுக்காக பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் சங்கர். அதை தொடர்ந்து பார்க்கும்போது முதல் இன்னிங்ஸுக்காக பாகிஸ்தான் அணி துடுப்பாடு ஆடியது 386 ஓட்டங்களை பெற்றது. இதில் முதல் இன்னிங்ஸ் துடுப்பாடு ஆடும் போது 101 ஓட்டங்களை நமல் அசன் சாண்டோ அணித்தலைவர் பெற்றுக் கொடுத்தார். அவரோடு பார்க்கும்போது மைனுல் ஹக் 91 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். முசஃபிஸ் ரஹ்மான் 71 ஓட்டங்கள், முசஃபி ரஹ்மான், அதே போல லிட்டன் தாஸ் 33 ஓட்டங்கள் என்று மிக சிறப்பான ஓட்டங்களை குவித்திருந்தார்கள் பங்களாதேஷ் அணியினர். அதே போல பதிலுக்கு துடுப்படுத்த ஆடியது பாகிஸ்தான் ஆறாம் துடுப்பாளர்கள் கலக்கியிருந்தார்கள் சங்கர்.
1: வந்து 103 ஓட்டங்கள்,
0: அதேபோல இமானுல்லாக்கு 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. அப்துல்லா வசால் 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. அவரை தொடர்ந்து பார்க்கும்போது சல்மான் ஆக 58 ஓட்டங்கள், முகமது ரிஸ்வான் 59 ஓட்டங்கள் பெற மொத்தமாக 386 ஓட்டங்களை பெற்றது. இப்பொழுது இரண்டாவது இன்னிங்ஸ் தொடுப்படுத்த அடைகிறது பங்களாதேஷ் அணி. 1.5 பந்துகள் நடைபெறுகிறது, 7 ஓட்டங்களை பெற்றுக்கிறது. சரி, பார்க்கலாம் இந்த போட்டி என்னவாக போகிறது. பெரும்பாலும் சமநிலை முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சரிதானே, காரணம் 3 நாளாட்டம் போய்கொண்டிருக்கிறது. சரி, இது இப்படி இருக்கும்போது நாங்கள் வரப்போகிறோம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணி மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகள் மோதிய மோதுகின்ற போட்டி. இந்த போட்டியை பொறுத்தவரை நேற்றைய நாள் போட்டியை பார்க்கலாம். நேற்றைய நாள் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகள் மோதி, இது முதல் திருப்பதி நியூசிலாந்து மகளிர் அணி
1: மொத்தமாக 210 ஓட்டங்களை பெற்றது.
0: பதிலுக்கு துடுப்படுத்தாடியது இங்கிலாந்து மகளிர் அணி. மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்யக்கூடாது. ஆனால் 48 இரண்டு பந்து ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழந்து 211 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த போர்டர்ல வெற்றி பெறது சொல்றாங்க தானே. அதான் நேற்றைய போட்டியில் மேடி கிரீன் 88 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் நியூசிலாந்து அணியின் சார்பாக. அதே போல அணி தலைவி அமலா கர் 55 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடி இங்கிலாந்து அணி சார்பாக மிக சிறப்பான துடுப்பாட்டு பரத்தி 59 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார் மாயா பாஷன். 59 ஓட்டுகள். அதே போல ஃப்ரீயா கேம்ப் 30 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 211 ஓட்டுகளை பெற்று வெற்றி வாகை சூடியது நேற்றைய போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி. இவைகள் தான் இன்றைய ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்த முக்கியமான
1: விளையாட்டுச் செய்திகள். உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்கள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். சரி,
1: ஆமா,
0: முதல் அமலுக்கு வருகிறது.
1: அதுல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மிக முக்கியமாக மாதந்தோறும் 180 அலகுகள் யூனிட் வரை மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண வீட்டு நுகர்வோருக்கு எந்தவித கட்டண அதிகரிப்பும்
0: கிடையாது. 210 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்த நுகர்வோருக்கான கட்டண பயன்பாடுகள் அளவிற்கு ஏற்ப அதிகரிக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. இதேவேளை பாத்தீங்கன்னா மதஸ்தலங்கள் அதே போல அதை பொறுத்த 180 அலகுக்கு வரையான பயன்பாடு கட்டண அதிகரிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விஷயம் பேசப்பட்ட விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. ஆக சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழிற்சாலைகளுக்கு பாதிப்புகள் இல்லாத போதிலும் பாறை அளவிலான தொழிற்சாலைகளுக்கு சுமார் 18% கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்துல பிரச்சனை இல்லை, ஊரெல்லாம் மழைங்கிறதுனால கொஞ்சம் கூலா இருந்துடலாம். மாதிரியான பிரதேசங்கள்ல அதிக வெப்பம் நிலவும் போதுதான் இருக்கு பிரச்சனை.
0: ஆமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சோ இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டண உயர்வு பற்றிய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விஜய் நேத்து சொன்ன மாதிரி அங்க இந்த மின்சார கட்டணம் வாக்குறுதி கொடுத்தாரு தானே?
1: ஆமா,
0: என்ன நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு. அதானே பேசுகின்ற விடியமா,
1: அரசியல்வாதினாலே வாக்குறுதி கொடுக்கறது வளமாதானே புவனேஷ்.
0: கடைசியா சொல்லி போட்டாரு, ஒரு அடிச்சாரு பாத்தீங்களா?
1: என்னது
0: கஜானா காலியா இருக்கு சார், எனக்கு தெரியாது.
1: எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா தலைவர்களும் வரும்போது முதல்ல கஜானா காலியா இருக்குமாங்க.
0: அப்ப
1: இருந்தாலும் நான் ஒரு
0: மீன் புரிஞ்சு கொடுப்பேன்.
1: நான் ஒரு மீன் பார்த்து என்னன்னு சொன்னா, இந்த தமிழன் படத்துல அரசாங்கத்துக்கு இருக்க கடன் அடைக்கிறதுக்காக 4000 ரூபாய் அனுப்பி வைப்பார்லையா, அந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாரும் ஒன்றிடையவும் நாட்டின் கடனை ஒரே நாளில் தீர்ப்போம்னு ஒரு திட்டத்தை கொண்டதாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.
0: கொண்டு வரக்கூடிய ஆள் தானே, அப்படி கொண்டு வந்தாலும் செய்யக்கூடிய ஆள்.
1: இருந்தாலும் பல எதிர்ப்புக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா, விஜய் சொல்ற மாதிரி எதிர்ப்பு எங்க இருக்கோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு நடுவுல சேர் போட்டு உட்கார்றதா நம்ம பழக்கமே சொல்லி நேற்று முதல்வர் சேர்ல உட்கார்ந்து இருக்கோம்.
0: போல எங்க போடுறா,
1: நடிகர் விஜய் அல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்.
0: அதை கர்நாடக ஐயா வயசுல சொல்றீங்க பாருங்க.
1: நண்பர்களே, நண்பர்களே,
0: நாங்கள் கேட்ட தலைப்புக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சமயத்தில் நல்ல ஒரு அறிவுரை சொன்ன நண்பன் என்ன அறிவுரை சொன்னார்,
1: என்ன அறிவுரை சொன்னார் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இல்ல, கிட்டத்தட்ட நாம ஒரு 35 வருஷம் முன்னோக்கி போயிட்டு எல்லாம்
0: அறிவுரை சொல்லியிருக்காங்க.
1: அது எப்படி சொல்லியிருக்காங்க,
0: அதை நாங்கள் கேட்கலாம்.

0: முக்கியமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: எங்கதான் போனார் இந்த அபுல்? அபுல் எங்கதான் போயிட்டாரு?
3: அபுல் ஹசன் எங்க?
4: அபுல் ஹசன் எங்க?
2: ரொம்ப நாளா அபுல காணாமே, எங்கதான் இருப்பாரு?
3: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
4: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
3: நல்லா இருக்குல்ல?
5: உங்க தண்டனை இன்னையோட முடிஞ்சிச்சு. நீங்க இனி செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு போகலாம்.
1: மதியம்
2: 12 மணி முதல் 3

0: திரை உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: என்பதை வசந்தத்தின் ஸ்டாரத்தையாக வந்து கொண்டிருக்கிற இசையமைப்பாளர் தீனா. சரி, இவெல்லாம் இருக்கும்போது சங்கர்
3: சொல்லுங்க போனே,
2: நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போல நாங்கள் இந்நாளுக்கான தலைப்பு
3: இல்லையா,
2: தலைப்பு விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள்
3: கேட்ட முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் இறங்கி கொண்டிருக்கிறது.
2: அதான் நாங்கள் கேட்ட தலைப்பு என்ன சொன்னால், நீங்கள் ஒரு நண்பன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அறிவுரை, சமயத்தில் கொடுத்த அறிவுரை என்னன்னு சொன்னா கேள்வியாக கேட்டுக்கிறோம்.
3: ஆமா,
2: நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பகிர்ந்து கொள்ளலாம்.
3: ரைட், ஒருத்தர் வந்து சொல்லிருக்காரு, என்ன பாத்தீங்கன்னா, காலை வணக்கம் சொல்லிருக்காரு. இங்க அது முக்கியம் இல்ல. இப்போ கணேஷ் 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போயிட்டு நான் ஒரு சம்பவம் சொல்ல போறேன் அப்படின்னு
2: பின்னால
3: பெரிய பிளாஷ்பேக்கா இருக்கும் போல இருக்கு. டக்கர் பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா, பாடசாலையில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு காதல், அதுக்கு உதவி செய்யற ஒரு நண்பன். அந்த காலத்துல வந்து அதை பத்தின ஒரு பெரிய சரியான விவரம் இருக்காது இல்லையா. அந்த காலத்துல அவர் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, உடனே தொழிலுக்கு போகாம எனக்கு திருமணம் செய்து வைத்த அந்த பாக்கியவான் என் நண்பர். 35 வருடங்களுக்கு முன்பதாக என்ன அந்த படத்தில தள்ளிவிட்ட புகழ் புகழ் அந்த நண்பனை சாரும்.
2: இன்றைக்குமே
3: மறக்க முடியாத அவர் தந்த அந்த ஆலோசனை. ஆஹா, வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, காதலிச்சா கல்யாணம் பண்ணு மச்சா அப்படின்னு இருப்பாரு. அவன் தான் சொல்றானே, நமக்கு யோசனை வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கது யாரு தெரியுமா? சாமுவேல் சொல்லிருக்காரு.
2: சாமுவேல்
3: அவர் கொடுத்த பில்டப்புக்கு நான் கூட நண்பனை புகழ போறாருன்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோட அவர் என்னெல்லாம் பிரச்சனை படுறாருன்னு தெரியல.
2: சரி,
3: படிக்கிற காலத்துல இதுக்குதான் படிக்கணும்னு சொல்றது.
2: இவ்வளவு விஷயம் இருக்குது. அன்பான வணக்கம் எடுத்து கொண்டு நிகழ்ச்சியோட எங்களை மினத்துக் கொள்ள சொல்லி சேகர் சொல்லிட்டு இருந்தேன் அபிஷாவில் இருந்து. அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா, இவருக்கு அம்மாட பென்ஷன் காசு கிடைச்சிடான். அப்ப என்ன செய்யணும் சொல்லி யோசிச்சு கொண்டு போது, நண்பர் தான் சொன்னா, நீ சின்ன ஒரு கடவுன் ஆரம்பி, நீ ஏற்கனவே கடையில வேலை செய்திருக்க தானே, சில சில கடையில வேலை செய்திருக்கானே, நீ கடவுன் ஆரம்பி சொல்லி. இவரு ரெண்டு யோசனையா, செய்வோமா வேண்டாமான் இல்ல, நீ செய்யன்னு சொல்லி பிடிவாதமா நின்றாராம். கடை செய்தாராம், இன்னைக்கு ஒரு பெரிய கடை வச்சிருக்காராம், அந்த கடை தான் ஆரம்பமா. சோ, நண்பன் கொடுத்த அறிவுரை எனக்கு உண்மையிலேயே மிகவும் பிரயோசனமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
3: சரியான நண்பர்களை உங்கள் அருகில் வைத்துக் கொண்டால் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை தருவாங்க, அது உங்களை சரியான பாதைக்கு இட்டு செல்லும்
2: நிச்சயமாக. அதேபோல கார்த்திகேயன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லிருந்தார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு அவர் சொன்னார், தான் வெளிநாடு போறதுக்கான ஒரு ஐடியாவே இல்லையா இருக்கு. அப்ப இவர் நண்பர் தான் சொன்னாரு, நீ வெளிநாட்டுக்கு போடா, உனக்கு அதாங்க நல்ல வேகன்சி இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல எனக்கு செட் ஆகாது அப்படின்னு, நீ போயிட்டு வா, ஒரு ஒரு ஒரு ஒரு வருஷம் இருந்துட்டு வா அப்படின்னு
3: அனுப்பிவிட்டதான்.
2: அந்த போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதாம், என்னால நல்லா உழைக்க முடியும் அங்க போகுன்னு சொல்லி எல்லாம் வீடுல இருந்து காலையில இருந்து எல்லாம் வாங்கினாராம். வாங்கி இப்ப நல்லா செட்டில் லைஃபா இருக்கிறேன். சோ, என்னோட நண்பன் கொடுத்த அறிவுரை தான் அது அப்படின்னு
3: சொல்லி. கரெக்டா, அந்த தொழில் விஷயங்கள்ல வந்து நண்பர்களின் அறிவுரைகளை நீங்க தாராளமா கேட்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல வேலை இருக்கு, நீங்க இங்க வேலைக்கு வா அப்படிமாங்க.
2: ஆமா,
3: காதல் விஷயத்துல நண்பன் அறிவுரையை சொல்லி சேர்த்துதான் வைக்க முடியும். வாழ வேண்டியது உங்க கையில தான் இருக்கு, அதுக்கு அந்த அப்பா விஜயன் என்ன செய்யும்?
2: அது தானே. சரி, தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் முக்கியமான தகவல்கள். அதே போல இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள், இந்த கேட்ட தலைப்பின் கீழான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வர காத்திருக்கிறது.
3: மீண்டும் மறுபடியும் தலைப்பை ஞாபகப்படுத்துகிறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்த உங்கள் நண்பனின் நல்ல அறிவுரை என்ன?
2: நேரம் 8:55.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
4: வசந்தம் எஃப்எம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம். 102.6 102.8
5: லெஜண்ட் சார் நீங்க.
6: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தாழ் வளிமண்டல தளம்ப நிலைமை அடுத்த 36 மணி நேரங்களுக்குள் குறைந்த அழுத்த பிரதேசமாக வளர்ச்சி அடையக்கூடும் எனவும், இதன் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை வரும் நாட்களில் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டல விகித் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தொகுதியின் செல்வாக்கினால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதுடன் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மேல் சபரகமுக, மத்திய, ஓவா, தெற்கு, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னத்தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல விகித் திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.
0: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவுகளுக்கு ஈரான் அளித்த பதில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்துள்ளார். ஈரானிய ஊடகங்களின்படி பாகிஸ்தான் ஊடாக அனுப்பப்பட்ட தெஹ்ரானின் முன்மொழிவில் பின்வரும் கோரிக்கைகள் உள்ளடங்கியிருந்தன. போரை உடனடியாக நிறுத்துதல், அமெரிக்காவின் கடற்படை முற்றுகைகளை முடிவுக்கு கொண்டு வருதல், ஈரான் மீது இனி தாக்குதல்கள் நடத்தப்படாது என்ற உத்தரவாதத்தை வழங்குதல், இவ்வாறு அவ்வாறான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் டொனால்ட் டிரம்பின் சமூக ஊடக கணக்கில் இவ்வாறு பதிவிடப்பட்டிருந்தது. ஈரான் பிரதிநிதிகளிடம் இருந்து வந்த பதிலை நான் இப்போதுதான் வாசித்தேன், எனக்கு அது பிடிக்கவில்லை, அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா முன்வைத்துள்ள 14 அம்ச கோரிக்கைகளில் பின்வருவன அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் அணுசக்தி செறிவூட்டலை நிறுத்துதல், பொருளாதார தடைகளை நீக்குதல், ஹோமோஸ் நீரினை இதன் வழியாக தடையற்ற போக்குவரத்தை மீண்டும் நிலைநிறுத்துதல், ஈரான் தொடர்ந்து ஹோமோஸ் நீரினையை மறைத்து வருவதால் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது. அதேவேளை தெஹ்ரானை அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு உடன்பட வைப்பதற்காக ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிட அமெரிக்காவும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் ஈரானின் கடும் கோபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன.
0: அவதானத்துடன் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை.

0: எல்லாம் ஒரு மலையா இருக்கு, நீங்க வேற மலைக்கு ஏத்த மாதிரி பாட்டு போட்டு
1: துளி பாடி. அப்படித்தான் யுவன் சக்கர் ராஜாவின் இசைகள் நாம் முத்துக்குமார் அவர்கள் அவர் எழுத பையா திரைப்படத்துக்காக பாடல் எழுதி துவங்கிறது. சங்கர்
0: சொல்லுங்க போனே,
1: நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் சொல்லிக் கொண்டிருக்க நண்பர்கள் அவ்வளவு அறிவுரை கொடுத்திருக்கிறாங்க.
0: பல பேர் வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கு, பல பேர் வாழ்க்கையை ஏத்தியும் விட்டுருக்கு இல்லையா.
1: இந்த அறிவுரை சொல்றது லேசுதான்,
0: அதை கேட்கறதா கொஞ்சம் கஷ்டம்,
1: இல்ல அதை கடைபிடிக்கிறது கஷ்டம். உங்களுக்கு உங்க பிரச்சனை,
0: ஆனா கூட அட்வைஸ போட்டு தாக்க வேண்டியது.
1: ஐயோ ஐயோ, சரி இப்ப முக்கியமான விஷயத்தை நான் போவோம்.
0: ஆமா,
1: கொழும்பிலிருந்து காங்கிரஸ் துறை வரை பயணிக்கும் யாழ்தேவி ரயில் பாத்தீங்கன்னா நாளைனா இன்று முதல் சேவையை ஆரம்பித்திருப்பதாக இப்போது ரயில் திணைக்களம் இந்த விஷயத்த சொல்லாமா.
0: அது மிக முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்கள்ல தான் இருக்கு. கொழும்பு புகையிற நிலையத்தை கோட்டை புகையிற நிலையத்திலிருந்து புறப்படுது.
1: காங்கிரஸ் துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கான யாழ்தேவி ரயில் சேவை செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் மாத்திரமே இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த புகையிரதம் குளிரூட்டப்பட்ட 4 முதலாம் வகுப்புக்கு பெட்டிகளும் கொண்டதாக இருக்கிறது. அப்ப ஏசியில குழுன்னு போயிட்டு வருவோம்.
0: ஆமா, இவன் யாழ்தேவியில் நாங்கள் காதல் செய்தால் காதல் செய்தால் காதல் செய்ய டிடிஆர் மாட்டிக்காய்ங்க.
1: சரி, இப்படிதான் விஷயங்கள் இருக்கிறது. நிறைய சொந்தங்கள் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள போகிறோம் தொடர்ந்து. அதாவது நாங்கள் கேட்டதும் உங்களது நண்பன் உங்களுக்கு சொன்ன ஒரு பெரிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னி நாங்கள் கேள்வியாக கேட்டுக்கிறோம். ஏன்னா
0: அதாவது உங்கள் உங்கள் அந்த அறிவுரையால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கணும்.
1: அதான் இப்போ நான் சின்ன ஒரு விஷயம் சொல்றேன், சின்ன ஒரு கதன் சொல்றேன், நமக்கும் கதன் மாதிரி வந்துட்டு இருக்குது. என்னன்னா இப்படித்தான் ஒரு அறிவுரை சொல்ற ஒரு ராஜா இருந்தாராம்.
0: சரி,
1: அப்ப ஒரு ஒரு வீட்டுக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னு நினைக்கிறேன், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து பானையில தலைய மாட்டிக்கொண்டு. இப்ப நம்ம எப்படி பானை எடுக்கணும்னு சொல்லி பெரிய குழப்பமா, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுருக்கும் போது குயிக்கா முடிச்சிடும், நேரமிட கூடாதுன்னு கதையை ஸ்பீடா முடிக்கணும். சரியா,
0: குட்டி கதையிலே ஒரு குட்டி.
1: அப்ப எல்லா ஊரா மக்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா அந்த அறிவுரை சொல்ற ராஜா இருக்காரு
0: தானே,
1: அவரு தான் சரி இதுக்கு. அப்ப அவர் வாராரு, இப்ப அறிவுரை சொல்றது வாராரு, ஸ்பெஷலா வாராரு. அப்ப ஒரு யானையில தான் வாராரு, அவர் யானை விட்டு இறங்க மாட்டேன்ட்டாரு. சரி, வீடை முதல்ல உடைக்கணும், வீடை உடைக்க யானை போகணும். இப்ப
0: ஆமா,
1: வீடை உடைச்சிட்டாங்க, இப்ப எங்க ஆடு
0: அப்படின்னாரா,
1: கிச்சன்ல இருக்கா, கிச்சனே உட
0: யானை போகணுமே,
1: இப்ப யானை போகணுமே, யானை தான் இறங்க மாட்டாரு, அவ்வளவு இதானே
0: ராஜா.
1: அப்ப பாத்தாராம், இது என்ன சின்ன விஷயம், ஆடு தலையை வெட்டி பானையை வேற எடுத்துருங்கன்றாராம். அப்பா அப்படின்னு ஆடு வெட்டினாலும் தலை உள்ளுக்கு
0: மாட்டிட்டான்
1: ராஜா, தலை உள்ள மாட்டிட்டு பானை உடைச்சி தலை எடுங்க அப்படின்னாராம். வீட்டுக்கு வீடும் போய்,
0: வீட்டுக்கு வீடும் போய், ஆட்டுக்கு ஆடும் போய்,
1: பானைக்கு பானையும் போய், ஆட்டுக்கு ஆடும் போய், எல்லாம்
0: இந்த ராஜா அறிவுரை சொன்னதுக்கு எதுவும் கேட்கலையா.
1: ஊர் மக்கள் சொல்றாங்களா, நாங்கள் வந்து பிசினி தீர்த்துருப்போமா, வந்தாரு தீர்த்தாரு
0: தீர்த்தாரு,
1: அறிவுரை சொல்ற ராஜா ராஜா தான். அவர் சங்கர் சங்கர்ன்ன மாதிரி
0: அவர் தீக்கல தீர்த்து கட்டிட்டாரு.

இம்மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். இசை நரம்புகளை இதயத்தோடு

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமாகும்.
1: வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்தும்

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வஸ்தம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நில வரிசையில் இல்லைங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போல www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும்.
1: ஆமா, உலகத்துல எங்க இருந்தாலும் கேட்கலாம் இல்லையா?
0: ஆமா,
1: சூப்பரான ஒரு தலைப்பு மட்டும் போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா?
0: நிச்சயமாக எல்லாம் வந்து கொண்டு நாங்களும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதே போல நீங்க ஒரு வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க, அந்த வாகனம் என்னவாக இருக்கும் சொல்லி நாங்க சொல்றோம், வாசத்துக்கே மாசத்துக்கே ஓடும்.
1: ஆமா, பஜாஜ் சிடி 100 டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனி இருந்து 40 வருட கால நம்பிக்கை.
0: எஸ், அதே போல பாத்தீங்கன்னா 5 லட்சம் வாடிக்கையாளர்கள் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. மட்டும் அல்லது யூஎஸ்பி கேபிள் சார்ஜர் இருக்குது. இந்த விஷயங்கள்
1: நாடு பூராக கிட்டத்தட்ட 1400 மேற்பட்ட நம்பிக்கையான வர்த்தக முகவர்கள் இருக்காருங்க.
0: சோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகே தானே?
1: நாங்க சொல்லிய உடனே போய் புக் பண்ணுங்க. சிடி 100
0: பெரிய விஷயமா, அதுக்கு பிறகு விலை கூடிட்டாம். எனக்கு பெரிய ஒரு பிரயோசனமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு
1: உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். இப்ப இருக்கிற வாகன விலையேற்றத்துக்கு அப்பவே நண்பனின் நடுவே நானும் கேட்டிருக்கலாம். சிறப்பு
0: அன்பு வணக்கம் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோட எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு அன்பான வணக்கம் சொல்லிக்கொண்டு எங்களோட கஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுதான் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன விஷயம், தன்னுடைய நண்பன் ஒரு ஐடியா சொன்னாராம். அதாவது ஒரு காணி ஒண்ணு வந்ததா விலைக்கு. அப்ப இந்த காணி இருன்னு சொன்னாராம், இல்ல எனக்கு ஐடியா இல்ல, நீ எடு விலை போகும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு வருஷத்துல பெரிய ஒரு விலைக்கு வித்தாராம். அப்ப நண்பன் அப்ப சொன்ன, நான் சொன்னேன் சொன்னாராம், அந்த அறிவுரை எனக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார்.
1: ஆமா, அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அருள்மொழி இணைஞ்சிருக்காங்க, அவங்களும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சிநேகிதி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்களா, எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு 10 நிமிஷம் அவங்கள பார்த்து இது எது கதைக்கு வந்தாலும் அதை பத்தி கதைப்பாங்களாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம். சரியா, அப்போ அவங்க சொல்ற ஒவ்வொரு அறிவுரையும் அவங்களுக்கு நாளாந்த வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய அறிவுரைகள் இல்ல, நான் டெய்லி அப்டேட் கொடுக்காங்க.
0: சரி, விமலாதேவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ரத்னபுரில் இருந்து சொன்னாங்க, வணக்கம் சொல்லிக்கொண்டு தான் வெளிநாட்டு போறதுக்கு நண்பர் ஒருத்தர் உதவி செய்தாங்களாம். அந்த உதவியின் மூலமாக பெரிய கஷ்டத்தை தான் மீண்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு நான் வெளிநாடு போயிட்டு உழைச்சது பெரிய உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமா, எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஒரு நண்பர் இருப்பாங்க, இல்ல ஒரு நண்பி இருப்பாங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு இல்ல ஏதாவது ஒரு கலக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அழைப்பினை ஏற்படுத்தும், அவங்களை பார்த்து பேசுவோம். அப்போ அவங்க சொன்ன அந்த அறிவுரை நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கும், இல்ல அந்த இடத்துல இருந்து நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பா இருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ்புக் ஊடாக வந்து எங்களை பதிவு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினை ஏற்படுத்தியும் சொல்லலாம்.
2: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
3: அனுசரணை வழங்குவது
4: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு கூடியிருந்த எவ்வித வாய்ப்பும் இல்லை.
5: டெங்கு காய்ச்சல் என்பது ஏடிஸ் வகை நுளம்புகளால் பரவும் ஒரு வைரஸ் நோயாகும். இது சரியான நேரத்தில் கவனிக்கப்படாவிட்டால் உயிருக்கே ஆபத்தாக முடியும். டெங்கு பாதிப்பு ஏற்பட்டால் பொதுவாக 4 முதல் 10 நாட்களுக்குள் பின்வரும் அறிகுறிகள் தென்படும். கடுமையான காய்ச்சல், திடீரென ஏற்படும் அதிகப்படியான உடல் வெப்பநிலை, தலைவலி, குறிப்பாக கண்களுக்கு பின்புறம் வெளியேற்படுதல், தசை மற்றும் மூட்டு வலி, உடல் கடுமையாக வலிப்பதால் இது எண்பு முறிவு காய்ச்சல் என்றும் அழைக்கப்படுகிறது. சரும தடிப்புகள், உடலில் ஆங்காங்கே சிவந்த புள்ளிகள் அல்லது தடிப்புகள் தோன்றுதல், சோர்வு மற்றும் வாந்தி, கடுமையான பலவீனம் மற்றும் குமட்டல் உணர்வு. ஏடிஸ் எகிப்தி வகையின் நுளம்புகள் பெரும்பாலும் பகல் நேரங்களிலேயே கடிக்கின்றன. இவை சுத்தமான நீரில் முட்டையிட்டு பெருகும் தன்மை கொண்டவை. இதை தடுப்பதற்கு நுளம்புகள் உற்பத்தியாவதை தடுப்பதே மிகவும் சிறந்த வழியாகும். டயர்கள், தேங்காய் சிரட்டைகள், பூந்தொட்டிகள் மற்றும் பயன்படுத்தாத பாத்திரங்களில் நீர் தேங்காமல் அகற்ற வேண்டும். தண்ணீர் தொட்டிகள், குடிநீர் சேமிக்கும் தொட்டிகளை எப்போதும் மூடி வைக்க வேண்டும். கொசு வலைகள் மற்றும் உடலில் பூசிக்கொள்ளும் கொசு விரட்டி கிரீம்களை பயன்படுத்துவதன் மூலம் நுளம்பு கடியிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். உடலை முழுமையாக மறைக்கும் வகையிலான ஆடைகளை அணிவது பாதுகாப்பானது. டெங்குவிற்கு எந்த தனித்துவமான மருந்துகளும் இல்லை, ஆனால் அறிகுறிகளை கட்டுப்படுத்த முடியும். காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க இளநீர், ORS மற்றும் அதிகப்படியான தண்ணீர் குடிக்க வேண்டும். உடல் தேறுவதற்கு முழுமையான ஓய்வும் தேவை.
2: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின்
3: அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
5: அனுசரணை வழங்குவது.
4: ஆட்கெடுத்தற்கார்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் எவ்வித வாய்ப்பும் இல்லை.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம்
1: வசந்தம்.
0: எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள், ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போல நாங்கள் கேட்ட தலைப்பும் நிறைய சொந்தங்கள், அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
1: உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்து உங்கள் நண்பனின் அறிவுரை
0: கேள்வியாக கேட்டுக்கிறோம். நிறைய சொந்தங்கள் சொல்லிருக்காங்க.
1: புவனேஷ் மிக முக்கியமான அப்டேட் ஒன்று இருக்கு.
0: என்ன?
1: கருப்பு படத்தோட ட்ரெய்லர் நேற்று வெளியாயிருந்து பாத்தீங்களா? ஆஹா, எப்படா தமிழக அரசியல் களத்துல முடிவு வரும் அப்படின்னு சொல்லி ஆர்ஜி பாலாஜி அன்னைக்கே சொல்லியிருந்தாரு, அரசியல் களத்துல அடிபட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. முடிஞ்ச கையோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
0: சூப்பரா
1: மாசா இருக்கு. சூர்யா ரொம்ப காலம் கழிச்சு மீண்டும் மீண்டும்னு சொன்னா கடைசியா நம்ம வந்து ரெட்ரோ படத்தை நம்பி போனோம்.
0: ஆமா,
1: அது ரெட்ரோவே ஆக்கி விட்டுருச்சு நம்மள. அதனால இப்போ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. வருகிற 14ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளிவருது. சரியா? சோ எல்லாரும் ரெடியா இருப்பாங்க போய் பாக்கணும்னு. நேற்றைய தினம் தளபதி தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் தமிழக முதல்வர் கருப்பு சட்டையில வந்திருந்தாரு. எல்லாரும் கருப்பு படத்துக்கு ப்ரமோஷன் பண்ற அப்படின்னு பாக்கும்போது கூடவே த்ரிஷாவும் வந்திருந்தாங்க, அதே மாதிரி ஒரு பச்சை கலர் சாரில. அத டக்குன்னு ஒரு கேப்சரை போட்டு கருப்பு படத்துக்கு ப்ரமோஷனா? ஆஹா, நண்பர் ஒரு நண்பர் இந்த பக்கம் முதலமைச்சராக, மற்றைய நண்பர் வந்து பாப்போம் இந்த முறையாவது தியேட்டர்ல சிக்ஸர் அடிச்சு தன்னோட பழைய இடத்தை பிடிப்பாரா அப்படின்னு சொல்லி. சோ எல்லாருமே சூரிய ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: நிச்சயமாக அதை வெயிட் பண்ணத்தான வேண்டும். காரணம், எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு சூர்யாவோட படம்
1: என்ன சில நேரங்கள்ல தியேட்டர்ல வரும்போது ஒர்க் அவுட் ஆகாம போயிருது.
0: அதான் பிரச்சனை, மத்தபடி ஒன்றும் இல்ல. நாங்கள் இப்பொழுது ஸ்டார் பாடலுக்கு இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார்
1: இசையமைப்பாளர் தீனா.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலைப்படுத்தின உற்சாகம். வணக்கம் வசந்தம். சங்கர் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோடு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சொந்தங்கள் தன்னோட கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க இல்லையா போடே. நிச்சயமாக பாத்தீங்கன்னா அந்த கருத்துக்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம்.
3: நிறைய பேர் அன்பான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. காலை வணக்கத்தை தாண்டி நாம என்ன எதிர்பார்க்கிறோம் போடேஷ் அவங்கள்ட்ட இருந்து?
2: நிச்சயமா அந்த கருத்துக்களை தான் எதிர்பார்க்கிறோம். உங்கள் நண்பன் சரியான இடத்துல
3: சரியான வேலைகளை செய்வான். அவன் தான் பெரிய வேலையை பார்த்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம என் வாழ்க்கையை எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவன் தான் என் வாழ்க்கையை முன்னேற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நீங்க சொல்லுங்க. முகமது சொல்லியிருக்காரு சரியா, அக்கரைப்பட்டுல இருந்து தன்னோட நண்பன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப கஷ்டத்துல இருந்த போது படிப்பதற்காக ஒரு இடத்துல வேலைக்கு சேரணுங்கிற நிலைமைக்கு வந்தாராம் அந்த முகமது அப்படிங்க. அப்போதான் அவர் நண்பன் சொன்னாராம், இல்ல நான் உன்னோட செலவையும் சேர்த்து என்னோட வீட்டுல சொல்லி பாத்துக்கிறேன், முதல்ல நீ படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போ, அதுதான் உன்னோட குடும்பத்தை வந்து மேல கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம். அதுக்கப்புறம் அந்த செலவை தன்னோட நண்பன் வந்து யாருன்னு சொல்லின்னு சொன்னா முபாரக் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. முபாரக்கின் உதவியோடு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு நல்லா இருக்காராம். என்னோட வாழ்க்கையை மேல கொண்டு வந்தது என்னோட நண்பன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
2: சரி, அதே போல எட்டுத்தொட்டை பணாபத்தை இலக்கம் உள்ள ரவி கரஞ்சல் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டு போட்டுருக்காராம். அங்க இருக்கிறதாம் ரொனல் ருவான் எல்லாம் கமால் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கலாம், சாந்தா எல்லாம் கேட்டு கொடுக்கலாம், எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம்.
3: அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கு, இந்த வாழ்க்கையை மாற்றிய நண்பர்கள் அப்படிங்கும் போது இதை வந்து சொன்னது யாருன்னு அப்புறம் சொல்றேன். தான் வந்து ஒரு பஸ்ல கண்டக்டரா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னோட நண்பர் சொன்னாரா, நீ வந்து இதுக்கெல்லாம் சரி வர மாட்ட, நீ என்ன பண்ணிரு டக்குனு சென்னை போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதுல இருந்த கடுக்கனை கலட்டி கொடுத்து அவரை சென்னை கடுப்பி அவரை நடிக்க வச்சாராம். நடிச்சதுக்கு அப்புறம் தான் சிவாஜி ராவ் அறந்தவரு ரஜினி காத்தா பாரு இருக்கே அப்படின்னு சொல்லி ரஜினி ஒரு இடத்துல
2: சொல்லிருப்பாரு.
3: இந்த மாதிரியான நண்பர்களின் அறிவுரைகள் இல்ல உதவிகள் தான் நம்ம என்ன பண்றோம்
2: கேட்டுக்கிறோம். சார் நிறைய சொந்தங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நண்பன் என்பவன் உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையில் உங்களது தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டு. காரணம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அம்மா சொல்லணும்னு கேட்க மாட்டாங்க, அப்பா சொல்லலாம் கேட்க மாட்டாங்க, நண்பன் கேட்டுக்கிறாங்க.
3: நண்பேண்டா
2: என்ன சொன்னா நண்பன் அவன் கேட்டகரில் இருப்பான் சில வேலை, அந்த வயது இல்லையா இருக்கும்,
3: நம்மளே புரிந்தவர்களாக இருப்பான்,
2: எல்லா பிரச்சனையும் தெரியும், ஏடியூஸ்ல எல்லா பிரச்சனையும் தெரியும்.
3: ஆமா,
2: ஏன்னா மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல. அப்படின்னு இருக்கும்போது நண்பனுக்கு தெரியும் நீ யாருன்னு, எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும்
3: சொல்றாங்க இல்லையா. உன் நண்பனை பற்றி சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு
2: சொல்லுங்க. உங்க நண்பன் யாரு?
3: என் நண்பனை பத்தி சொன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிருப்பேன்.
2: சரி, அப்ப தெரியாமலே வச்சுக்கொள்ளலாம். சரி, சொந்தங்களை ரொம்ப சந்தோஷம், நன்றி. நாகலம் நிகழ்ச்சி இருந்து விடைபெற போகிட்டோம். தொடர்ந்து ராகம் சுமார் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ருஃபினா.
3: விடைபெறும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின்
2: நாகர் புஷ்பராஜ், நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: நன்றி புவனேஷ், நன்றி சங்கர். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான காலை நேர வணக்கம். தொடர்ந்து வசனத்தின் சேவைகளுக்கு விருந்தாய் ராகம் சுகமானதிரிகள் சூடி இணைந்திருக்கலாம். நேர் இப்போது காலை 10 மணி.

0: சமயத்தில் வசந்தம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனடி தானே சீற்றப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரி குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: இந்த ஆண்டின் 2ம் மற்றும் 3ம் காலாண்டுகளுக்குரிய மின்சார கட்டண திருத்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. 2026ம் ஆண்டின் 2ம் காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தத்தை ஏப்ரல் 1ம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது. இதன்போது மின்சார கட்டணங்களை 8% முதல் 14.4% வரையிலான சதவீதத்தில் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக மின் உற்பத்திக்கான செலவு அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு 2ம் காலாண்டுக்கான திருத்தப்பட்ட மின்சார செலவு மதிப்பீட்டை நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனம் கடந்த ஏப்ரல் 27ம் தேதி பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருந்தது. எவ்வாறாயினும் மின்சார கட்டண அதிகரிப்பால் நுகர்வோர் பாதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக ஆணைக்குழுவிடம் உடன்பட்டுள்ளது. இதன்படி இந்த மின்சார கட்டண அதிகரிப்பானது நாட்டின் 95% மின் நுகர்வோருக்கு பொருந்தாது. அதாவது வீட்டுப் பிரிவில் 0 முதல் 180 அலகுகள் வரை மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு எந்தவித கட்டண அதிகரிப்பும் கிடையாது. ஆனால் 180 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன.
3: வெளிநாட்டு செய்திகள்
4: கடந்த 2 மாத காலப்பகுதியில் சுமார் 1 பில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை உலக சந்தைக்கு வழங்கும் வாய்ப்பு இழக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரம்கோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அமீன் நாசர் தெரிவித்துள்ளார். ஹோமஸ் நீரிணை ஊடான கப்பல் போக்குவரத்து தடைகள் காரணமாக எரிசக்தி சந்தை பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எண்ணெய் விநியோக பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட சந்தை இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு கணிசமான காலம் எடுக்கும் என கூறப்பட்டுள்ளார். அமெரிக்க இஸ்ரேல் போருடன் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் ஈரானால் ஹோமஸ் நீரிணை முடக்கப்பட்டமை உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக உலக சந்தையில் எண்ணெய் விலையும் வேகமாக அதிகரித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனடி தானே சீற்றப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரி குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

இசைஞானியின் இசையில் கிழக்கு வாசல் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி ஆரம்ப பாடலாக நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். ராகம் சுகுமானது நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். நேரம் இப்போது கலை 10:12 இந்த நேரம் பத்தையன் சொன்னா தொடர்ச்சியாக இதே போல அருமையான இனிமையான பாடல்களை நீங்களும் கேட்கலாம். நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்துக்களையும் நீங்க பரிமாறிக்கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 011-2-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-

0: எங்க தம்பி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நேரம் அளிப்பில் நிகழ்ச்சியின் முதல் சொந்தம் என்ன வணக்கம்.
1: ஹலோ வந்துட்டு நீ அறிவிப்பாளர் வணக்கம். நான் மருதமணி அப்துல் நாசர்.
0: அப்துல் நாசர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி ஓகே, சந்தோஷமா உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சிக்கு. அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க? இன்று வேலை தானே?
1: ஆமா, தற்போது நான் நிகழ்வுதான் செய்து கொண்டிருக்கேன்.
0: சரி, ஒர்க் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கா?
1: ஆமா.
0: சரி, உதவிக்கு யாரும் இருக்கிறாங்களா?
1: உதவிக்கு நான் மட்டும்தான் மேடம்.
0: தன்னந்தனியா உங்களுக்கு துணையா வசந்தம் இருக்கேன்னு?
1: ஆமா, துணைக்கு வசந்தமணி.
0: கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க அப்துல் நாசிர். அப்புறம் சொல்லுங்க, மார்னிங் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பாடு.
0: ஓகே ஓகே. அப்புறம் சொல்லுங்க, உறவுகள் எல்லாம் நல்லா இருக்காங்க தானே வீட்டுல?
1: உறவுகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க.
0: சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க அன்பா. சரியா?
1: ஆமா.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கா அப்துல் நாசிர்?
1: பாடலை கேட்டதற்கு மருதமனை ராகு மற்றும் நகிமுடி, மின்னா புகாரி மற்றும் அப்பாஸ் அபுசாரி ஆகியோருக்காக.
0: சரி, எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக. சந்தோஷமா பாடல் கேளுங்க. நன்றி
1: நன்றி நன்றி.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல்.
2: ஐயா, வெக்கத்து பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ, யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: எங்கதான் போனார் இந்த அபுல்?
2: அபுல் எங்கதான் போயிட்டாரு?
3: அபுல் ஹசன் எங்க?
2: அபுல் ஹசன் எங்க?
3: ரொம்ப நாளா அபுல காணாமே, எங்கதான் இருப்பாரு?
2: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
3: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
2: நல்லா இருக்குல்ல?
4: உங்க தண்டனை இன்னையோட முடிஞ்சிச்சு. நீங்க இனி செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு போகலாம்.
5: மதியம்
3: 12 மணி முதல்

0: டிவாசல் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்த நேரம் காலை 10:30. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: தயாளன்.
0: எப்படி இருக்கிறீங்க? சரி, ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களோட பேசுறேன். சரி, அப்ப லைஃப் எல்லாம் அப்படி போகுது? சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. லைஃப் எல்லாம் அப்படி போகுது, வேலையா? கடுமையா யோசிக்கிறீங்க இருந்தாலும்.
1: எனக்கு ஒரு பாடல் இரண்டு வரிகளுக்கு அனுமதி தாங்க மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நிலம் ஒன்று கண்டே என் ஜன்னலில், கனம் ஒன்று கண்டே உன் கண்கள், கரைகின்ற கண்மை அது சொல்லும் உண்மை. நிலம் ஒன்று கண்டே என் ஜன்னலில்.
0: பாடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தயாளன். சரி, நீங்க பாடிய அதே பாடல் அடுத்து உங்களுக்காக.

0: தேசத்தில் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

மரவன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் ராகம் சுகுமானது நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த நேரம் எங்களோட வந்து பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிறாங்க. குறிஞ்சாக்கடியில் அசுருடேன் இணைந்திருக்கிறாரு. பாடல் தெரிவுகள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல முகமது அன்வர் இணைந்திருக்கிறார். பிர்தௌஸ் இணைந்திருக்கிறார். அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னா மூதூர்ல இருந்து இணைந்திருக்கிறார். இந்த நேரம் மன்ஹா டெய்லர்ல வந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டிருக்கிறதா சொல்லி இணைந்திருக்கிறார். தாசன் கிருதிக்கு இணைந்திருக்கிறார். அவர் நான்குல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல தியாகுச்சனா உறவுகளுக்காக பாடல் விபி கேட்டிருக்கிறார் கல்முனையிலிருந்து. அதே போல எங்களோட வந்து பூனாக்கிலிருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். கொழும்பு பதினயத்திலிருந்து இணைந்திருக்கிறாங்க தர்ஷினி. அதே போல நிரூன் இணைந்திருக்கிறாரு. அவரும் வந்து பின்னோயா ரொசலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். பரமானந்தன் வசீகரன் ஹட்டன்ல இருந்து இணைந்திருக்கிறாரு. ஜெயகாந்த் ஆகாஷ் ராம்புடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அதே நேரம் எங்களோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறாங்க மனோகரி ரஞ்சினா இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் புல்லத் சிங்லிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. கோகுல்நாத் இணைந்திருக்கிறாரு. அன்பான வணக்கம் பாடல் தொகுப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதே போல எங்களோடு வந்து இணைந்திருக்கிறார் ராஜேந்திரன் இணைந்திருக்கிறாரு. ராசமாணிக்கம் ராஜேந்திரன் இணைந்து கொண்டு உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் அடுத்தும் தாங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பதுலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் இதுவும்

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம் குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 11:47 நிமிடம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பதியுதீன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க
0: பாடல் யாருக்காக அடுத்த பாடல்?
1: பாடல் கற்பக எனது மலை மக்கள் மற்றும் மருதமுனை கஸ்மின், அப்துல் நாசர், கபூர், ரிஸ்வானா இக்ராம், அக்ரை பதி, முத்தலிசா இவர்கள் தான் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு எனது கொண்டமைக்க.

ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து மதையின் இருக்குதும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவானி மற்றும் அபுல்ஹாசன் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நல்லா பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தொழிலாற்றி சிவனி வந்தாச்சு. நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாதிய பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இன்று நாளும் 3 மணி வரைக்கும் மாதிய நேர குத்துக்கள் நிகழ்ச்சியோட சந்தோஷமாக இணைந்திருக்க போறோம். இன்று நாளும் அப்படி சூப்பரா என்னோட நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக நம்ம அபுல் ஹாசன் வந்திருக்காரு. வணக்கம் அபுல்.
1: வணக்கம் வணக்கம். நல்லா பேசுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை பேசுங்க, உருவலாய் பேசாதீங்க. நல்லா இருக்கீங்களா? இதுவளே
0: நான் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசம் ஏற லெவல்ல இருக்கேன். நீங்க
1: இன்னைக்கு வாப்பா வேலைக்கு போவே இல்லையா?
0: இன்னைக்கு வாப்பா வேலைக்கு போகாததுனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
1: அப்பட ஷர்ட் போட்டு வந்தீங்க. ஐ தேங்க்யூ.
0: தெரியும் தானே இனி அப்படிதான்.
1: சின்னவங்களை பெரியவங்களை சாரப்பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி விலை ஏந்தி ஈரக்குள விலை ஏந்தி சீதிய விலை ஆசிக்கான மதிய நேர வணக்கம். ஜாலியா பேசணும், ஆசிக்கா பேசணும். இங்க வரணும், வீட்டுல பிரச்சனை ஆயிக்கும், வேலை இடத்துல பிரச்சனை ஆயிருக்கும், ஒரே வீடு ஒரே நாடு ஒரே ஊர் ஒரே பொண்டாட்டி இதுவரை பிரச்சனை ஆயிக்கும். இங்க வந்தீங்கன்னா எல்லாம் கவலையை தீர்த்துக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் சீதேவி?
0: எங்கிருந்து
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐத்த வணக்கம் சிவானின்னு கூட நான் அபிலாஷன் நானும் மறந்துட்டீங்களா? தெரியாது தம்பி,
2: உங்களை மறக்கலாம்.
1: அப்படி சொல்லுங்க.
0: அப்ப என்ன மறந்துடுவீங்களா?
1: அப்படி சொல்லுங்க சீதை, என்ன செய்யறீங்க? இந்த ஈரோகோளே
0: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: எங்கட கூட்டாளி மார்பல் தான்.
0: என்னாலே
1: அந்த மாதிரி எப்படி அந்த ஊர்ல எல்லாம் மலையா சீதேவி?
0: என்ன சமையல்
1: இன்னைக்கு?
0: அப்படியா, அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. சரி அபுல்க்கு.
1: கருவாடு
0: ஆகணுமா இருந்தா மீன் முதல்ல சாகணும். நம்ம இப்ப என்ன செய்வோம்?
1: மாதிய
0: நேர கோதகளம் அபுல் வந்து ரொம்ப மீன் பத்தி பேசினாலும் மீன் பாடலும் கேட்டுறோம்.

0: வணக்கம்.
1: அப்துல் நாஷர், நீங்க மோனிகாவ தெரியுமா உங்களுக்கு?
0: மோனிகா
1: போறியா மோனிகா பாக்க? இல்ல
0: போனா அங்க அடிவாங்கணுமே வைஃப் கிட்ட. பாருங்க நாசிர், உங்களுக்கு அடி வாங்கி வைக்கிறதுக்கு அபுல் பிளான்
1: பண்ணிட்டாரு. நீங்க தாத்தா ஐக்க போக, நீங்க தேவிலா வேலைக்கு போகடா போகடா என்ன ஆசி
2: நானா
1: மைனி போய் கொள்வாங்க. அப்புறம் நீதே வேலையா வீட்லயா ரோட்லயா?
0: வீட்டுலதான் இருக்கீங்களா? அப்ப இன்னைக்கு என்ன சமையல்?
1: அவர் சமைக்கலாம்.
0: சிக்கனா?
1: கோழி. என்ன
2: நாட்டுக்கோழி?
1: எந்த நாடு தெரியும்?
0: இலங்கை நாட்டுல இருந்து கோழிய கதவெடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுறீங்களா? கடையில வாங்கிட்டு போய் வளர்த்த கோழியா?
1: பெத்தமா நானே வெட்டி சாப்பிடுறேன். தாராளம் மீகாசி தேவி.
2: ஆமா, பாடலே கேட்டு இருக்கு. மதியமனை ராபி, அகந்தம் ராபி, என்றென்றும் பதீதி, மற்றும் அட்டாள சென்னை ரத்தி, அம்பாந்தோட்டை ஜெனீரா, மருத்துவ புல்மொட்டை கபு ஆகியவைதான்.
1: நன்றி
2: நன்றி.
0: அபுல்க்கு சிக்கன் பிடிக்குமா?
1: எனக்கு சிக்கன் பிடிக்காது, கோழி தான் பிடிக்கும்.
0: கோழி தான் பிடிக்குமா? ஏன் கோழி உங்களுக்கு பிடிக்கும்? நேரம் 12:00 மணி கடந்து 20 நிமிடம் மதுராசி திரைப்படத்துக்காக.

0: ஏடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: பழைய
1: வாய்ப்பில்ல ராஜா, நமக்கெல்லாம் வெட்டிங் எல்லாம் நடக்குதுதான், ரொம்ப கஷ்டம்.
0: சொல்லி பாக்கு.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: அழைப்பில் ஏதோ சிக்கல் உண்டி
1: போலே. மாற்று மசோதம் வந்திருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: விரல் சந்திரா
1: அருள்
0: எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
2: வேலச்சேரி கர கடிச்சா பாண்டிச்சேரி தெரியுதா? குலுக்கி வச்ச கொக்கோமா போல சாயங்கால வேட பொங்கி வந்தாலே.
0: உங்களுக்கு பாண்டிச்சேரி விளங்கப்படாது, ஓட்டமா வடிதான் விளங்குவோம்.
1: விருப்பம்
0: வீட்டுல நீங்களே சமையல், நீங்களே சாப்பாடு, இல்லாட்டி சம்சாரம்? அவங்க நீங்க வீட்டுல பாடக்கூடாது, கேட்க மாட்டாங்க. ஒரே பாட்டு பாட்டு வேலை தவிர உதவியில் அப்படி சில்லு இல்லையா?
1: என்ன செய்தாலும் சரி, ரைட் டைமுக்கு நாங்க சாப்பாடு செய்து வைக்கிறோம், சாப்பிட்டு போயிருங்க இல்லையா?
0: சந்தோஷம், அதே மாதிரி சந்தோஷமா. இங்க தாராளம் மீக்கா ஸ்ரீதேவி,
2: பாண்டியத்தை சேர்ந்த மற்றும் எங்கள் புட்டுக்கடை புகாரி தேவமணி டீச்சர் கமலன் தவராஜா முகமது ரவிக் சார் அனைவரையும் இணைத்துக் கொண்டு தாருங்கள் பாடல்.
0: புகாரி மறக்கவா? நன்றி.
3: அஞ்சலி தேவியடா மிடில்லே சரோஜா தேவியடா
4: கேவா கலரு
3: அட்ரசன்ட்லே நம்ம சிம்ரா

0: மீண்டும் நண்பகல் 12 மணி கடந்து 40 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
1: 1000 மின்

0: மும்பையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: ராஜேந்திரன்
3: எங்க போனீங்க? அங்கே
2: மற்றும் கல்கிஷ தாத்தா ராஜேந்திரன், ராஜேஷ் மாமா ராஜேஸ்வரன், மாமி சுகந்தி, தன்சியா
3: நாங்களும் வசந்தத்தின் சார்பில் இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே.
4: வாழ்த்துகளையும் பகிர்ந்திருக்கிறாரு.
3: சசிகலா வந்திருக்காங்க.
4: சந்தோஷமான மதி நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு செங்கடைந்து சக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சியோடு பொத்துவில் ஜமால்தீன் வந்திருக்கிறார். அதே போல அன்பான மதி நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அசோதன் வந்திருக்கிறாரு குறிஞ்சாக்கிணில இருந்து. நூர்ஜிகான், அன்வர், ரிகாஸ், ஜாரி, அதே போல ரியா குட்டிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு.
3: கட்டுவான் எங்கட சகோதரா தேவி வந்தீங்க. நிர்மலா தேவிக்கும் கே கே சிலும் கண்ணாக்காகவும் ஒரு சூப்பரான பாட்டு தாக்க நான் சொல்லிக்காங்க.
4: அன்பான வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கிண்ணியா மஃபூத் நகர்ல இருந்து நசூர் வந்திருக்கிறார். அதே போல கேரளா இருந்து ஆகாஷும் வந்திருக்கிறாரு.
3: சரி, இது போல நீங்களும் ஆயிஷிகா அவங்களோட பேர் போல சொல்லணும்னு சின்ன டபன் டபன் டைப் பண்ணி டமாண்ட் அனுப்பினீங்க. டுமீன் நேத்து பாடு பாட்டாருன்னு போட்டேயுமே.
4: அதே போன்ற சந்தோஷமாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி பேசக்கூடியதாக இருக்கும் அழைக்க வேண்டிய திருப்பி இலக்கங்கள் 0123-27-5705-3. அதே போல 0123-27-5111 இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
3: ஆயிஷிகா பேசலாம், ஜாலியா பேசலாம். வாங்க இந்த பக்கம்.
5: மச்சி, நான் சாமியை கூப்பிடறேன்டா.

0: 2.8 வசந்தம் FM. வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வெள்ளாவளி சின்னவத்தை பிரதேசத்தில் உள்ள வயல் நிலம் ஒன்றில் நபர் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்து கிடப்பதாக வெள்ளாவளி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த நபர் கடந்த 8ஆம் தேதி முதல் காணாமல் போயிருந்தவர் என்பது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் சின்னவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய நபர் ஆவார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
2: வசந்தம் FM. வெளிநாட்டு செய்திகள்.
3: தாய்லாந்து அரசியலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினவத்ரா 8 மாத சிறை தண்டனையின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக போலியான காரணங்களை கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பான வழக்கில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டு இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. 76 வயதான தக்ஷின் ஷினவத்ரா இன்று காலை பெங்காக்கில் உள்ள கொலோங் பிரேம் மத்திய சிறையிலிருந்து விடுதலையானார். எனினும் தண்டனையின் எஞ்சிய காலப்பகுதியில் அவர் தனது காலில் மின்சார கண்காணிப்பு வளையத்தை அணிந்திருக்க வேண்டும் என சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த மணித்தள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
4: நிமிர்ந்த நடை.

0: என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா
1: நீங்கதான்
2: அப்ப என்ன சமையல் இன்னைக்கு? பருப்புக்கு தெரியா மீன் குழம்பு இன்னைக்கு? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எப்படி ஊர்ல என்ன மழையா வெயிலா புயலா காத்தா?
1: என்ன விஷயம், என்னாச்சு? அபுல்க்கு பொண்ணு பாத்தீங்களா இல்லையா?
2: எனக்கு பொண்ணு பாக்கணும்.
1: எனக்கு
2: இன்னும் 23 தானே தாத்தா, இப்ப போயிட்டு முடிச்சுக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு என்ன?
1: எனக்கு 25 வயதான், தனக்கு 23 வயதான். சின்ன வயல திருமணம் ஆகி கஷ்டம் அந்த
2: எனக்கு. 50 வயசுலயே கஷ்டத்துல இருக்கோம், 23 எங்க கூட்டாளி அஸ்கண்ணானும் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப கஷ்டமா. சரி சீதை சொல்லுக்கு தாரல ஐயா இரவுல
1: குடும்பத்துக்காகவும் தங்கச்சி தம்பி குடும்பத்துக்காகவும்
3: பேசலாம். அதே போல முகநூல் விளையாட இணைத்துக் கொள்ளுங்க. இப்ப நாங்க சூப்பரான பாடல் கேட்க போறோம். மோட்ட சிவா கேட்டு சிவா திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.
4: ஹர ஹர மகாதேவ கிங். சாமியே சைக்கிள்ல போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா? அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படி நாங்க நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். 102.6 சந்தோஷமாக மாதிரி நேர குதூகலம் நிகழ்ச்சி அப்படின்னு அப்படி குதூகலமா இருக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா, குதூகலமா இருக்கிறதே குதூகலம் தானே ஜிதேவி.
0: சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கடை கேட்கவா?
1: கேளுங்களே.
0: ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு 4 மணி இருக்குமா, 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காரு. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மேலேயே பாத்துட்டு இருந்தாராம். என்ன காரணமா இருக்கும்?
1: யாரோ சொன்னா 10 மணிக்கு மேலதான் பஸ் வரும்னு சொல்லி.
0: அது 10 மணி கிடையாது, அது 4 மணிக்கு மேலதான் வரும்னு சொன்னா.
1: மேலேயே பாத்துக்கொண்டு இருந்தீங்க. நாங்க இனிமே இத்தனை தானே பஸ் பாத்துக்கொண்டு இருந்தீங்க மேலே சீதேவி.
0: எத்தனை பஸ் நீங்க போற பஸ் கை காட்டிருக்கீங்க?
1: நான் போற பஸ் எல்லாம் கை காட்டுறது, வார பஸ்க்கு தான் கை காட்டுறது.
0: அப்படியா?
1: இப்ப வந்திருக்க பஸ் டார்னு பாருங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். மதிய நேரம் வணக்கம். இதுவரைக்கும்
1: வணக்கம் வணக்கம் டாரு.
2: நீங்க
0: ஒரு இடத்துல வந்து பேசுங்க. சரி ஓகே சாந்தி, எப்படி இருக்கீங்க?
3: தொரடு நோதுரா
4: வண்டம்பா.

0: குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரும் மதியம் 1 மணி கடந்து 25 நிமிடம்.
1: நாடு முழுவதும் 102.6 மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.

0: கவலையே பட வேணாம் அபுள், இன்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும்.
1: உங்களுக்கு ஒரே காதல்ல புழுந்தீங்கன்னா நீங்க மாற புள்ளோண்டு புழுந்தீங்க.
0: அப்படி கிடையாது அபுள், நான் எனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு காதல் திருமணத்தை கட்டி வைக்கணும் அப்படின்னு ஆசை.
1: ஒருத்தர் சின்ன வாப்பா போயிட்டு மகன் கிட்ட கேட்டா, என்ன நீ பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு சைட் அடிக்கிறியாமே? ஆமா, அது வந்து சகோதரிகள் மாதிரின்னு சொன்னாரா? அப்ப இவருக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி உங்களுக்கு சகோதரி ஆண்டி கேட்டான். ஆமா, அப்ப அவங்க பொண்ணு வந்து எனக்கு முறை பொண்ணு தானே அப்படின்னு
0: சொன்னாரா? எப்படி வேலைனா
1: சுத்தி இப்படி வர மாதிரி தான் நீங்க
0: இப்படி இப்படி சுத்தி அப்படி உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சிருந்தது
1: எனக்கு வானம்மனா சின்ன பொடி தார் வந்து
0: சொல்லல. அது அவள் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு நான் திருமணத்தை முடிச்சு வைப்பேன்.
1: ஐயோ,
0: எந்த தலைமையில தான் நான் அந்த திருமண தலைவர்
1: செலவில் அவங்க
0: கட்டி வைப்பேன்.
1: என்ன பெரிய விஷயம் அங்க வந்து முள்ளிப்பத்தானில வந்து தீமாட ஊடு
0: தெரியுமான்னு? மிகப்பெரிய ஃபேன் அவங்க பாருங்களேன். அனித் கூட உங்களுக்கு தீமா தீமான ஒரு பாடல் எல்லாம் கூட ஏற்றி
1: பார்த்தீங்களா?
0: அப்படி ஒரு ஃபேன் இல்லையா?
1: என்ன சரி இல்லம்மா, எல்லாரும் கேக்குற வந்து வந்து சாப்பிட என்னத்த சாப்பிடு சீ தேவி.
0: நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேக்கும் போதுதான் எங்களுக்கு அதிகமா பசிக்குது இல்லையா?
1: தீமா எங்க உஸ்குல்ல வீட்லயா?
2: வீட்ல எனக்கு ஒரு சாங் தெரியுங்களா?
1: என்ன சாங்?
2: தீமா தீமான்னு.
0: தீமா தீமான்ற சாங் வந்து நான் இப்ப தர மாட்டேன், கொஞ்சம் லேட் ஆகி தரவா?
1: ரொம்ப மோதல் இதனால.
0: இல்ல இல்ல, மோதல் வேறு ஷோ போயிட்டு
1: தான் இருக்குது.
0: இல்ல சண்டே போகுது 3 PM to 6 PM.
1: சரி, தாரல மீகா ஸ்ரீ தேவி.
0: நிறைய பேர் தங்களுடைய காதலை துளைச்சது மீட்டெடுத்தது அப்படியெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு இடம் தான் இந்த தியேட்டர் இல்லையா?
1: ஆமா தியேட்டர். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன
0: உங்ககிட்ட பழைய கிட்டதுதான் உங்ககிட்ட உங்ககிட்ட சிஷியா இருக்கும் போது
1: இதெல்லாம் கத்துக்கோளி என்ன
0: அப்படித்தான் இல்லையா? ரைட், ஓகே, கேட்டு வரலாம்.

0: மாதை நேர குதகம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம்.
1: நேரம் 1:42 நிமிடம்.
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
0: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
3: வசந்த மிகவும் இன்ட்ரெஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
4: இசையமைப்பாளர் தீனா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: அப்படியே நாங்களும் வாசித்து நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு காத்திருக்கிறோம். இப்ப முகநூல் வழியாக இருந்திருக்கும் சொந்தங்கள் நாங்க அப்படி சந்தோஷமா ஞாபகப்படுத்தோம் இல்லையா?
3: அன்பான மதியநேர வணக்கம், சிவானி அபிலாஷன் பாலகர் எல்லாம் சூப்பர் வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொழும்பு 14 இருந்து முன்தாத் பேகம் வந்திருக்காங்க.
2: சந்தோஷமான மதிய நேர வணக்கம். கொழும்பு 12 புதுக்கடையில இருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக அன்சாரி வந்திருக்கிறாங்க. அதே போல பாஸ்கரனும் வந்திருக்கிறாரு.
3: அண்ணா அக்கா மதிய நேர வணக்கம், நாம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கேகாலையில இருந்து கிஷான் வந்திருக்காங்க.
2: சந்தோஷமான மதி நேர வணக்கம். பகவந்தலாவில் இருந்து ஜனா வந்து இப்போ டிரைவிங் பண்ணிட்டு அப்படி நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கிறாராம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். பாடல் தெரிவிக்கலாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் பகிர்ந்திருக்கிறாரு.
3: இனிய மதிய வணக்கம் இருவருக்கும், நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் சொல்லி குசலராஜா வந்திருக்கார்.
2: சந்தோஷமான மாதி நேர வணக்கம். ஆஜி சிவானி மற்றும் அபுல்ஹாசன் இவர்கள் இனிவரும் தொகுத்து வழங்கும் மதி நேர குதிரை நிகழ்ச்சி கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறதாக சென்னையில இருந்து நாகராஜன் வந்திருக்கிறாரு.
3: அன்பான மதிய வணக்கம், பட்டித்திரலில் இருந்து கமலாசன் வந்து கமலாசன் வந்து அபிலாஷன் கிட்ட கேட்டிருக்காங்க. எப்படி இருக்கிறீங்க கமலாசன்
2: அபிலாஷன்
3: முடிஞ்சிருக்கு?
2: சந்தோஷமான வணக்கங்களோடு பனைபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறார். அதே போல புவனேஸ்வரம் மங்கையரசி வந்திருக்கிறாங்க. இருவருக்கும் சந்தோஷமான மதி நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரஞ்சித் வந்திருக்கிறாரு, அப்புதல இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு.
3: நிஷா வந்திருக்காங்க மாவட்டில இருந்து. ஹாய் அபிலாஷன், ஹாய் சிவானி, எப்படின்னு கேட்டிருக்காங்க.
2: சந்தோஷமா இருக்கும் நிஷா, நீங்க தான் வருவீங்கன்னு ரொம்ப நேரமா அபுல் வெயிட் பண்ணிட்டு
3: இருக்காங்க.
2: ரைட், ஓகே. சந்தோஷமான வணக்கங்களோடு முகமது அன்வர் வந்திருக்கிறார். போல அரோல் சந்திரா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜோதி வந்திருக்கிறாங்க, ஹட்டன் இருந்து நிகழ்ச்சியோடு நின்றிருக்காங்களாம்.
3: இனிய மதிய நேர வணக்கம் இருவருக்கும். ஹட்டன் அந்தோணி வந்தீங்க.
2: அன்பான மாதிரி நேர வணக்கம் இருவருக்கும், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். இனியத்தனைய கடவுளில் இருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு.
3: ஸ்டீவன் டைலர்ஸ் இருந்து வந்து இனிய மதிய நேர வணக்கம் ஸ்ரீதேவி, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டீங்க. நல்லா இருக்கேன் ஸ்ரீதேவி.
2: நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது. இனி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு ஒரு சூப்பரான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சாமி மலை சிங்காரவதி சேர்ந்த டிகே தினேஷ் வந்திருக்கிறாரு. அதே போன்று சந்தோஷமான வணக்கங்களோடு கொழும்பு 15 இருந்து ரமேஷ்கான் ஜெயசீலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா சொல்லியிருக்கிறாரு. திருச்சியாக நீங்களும் சந்தோஷமாக அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் இல்லையா அபுல்?
3: ஆமா ஆமா.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுர்கிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: பாதுகாப்பு தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் பயணித்த யுவதி ஒருவர் புத்தள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதுகாப்பு தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 யுவதிகளின் காணொலி கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவி வந்தது இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசேட விசாரணையை ஆரம்பித்திருந்த நிலையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய யுவதி கைது செய்யப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் மோட்டார் சைக்கிளை ஓட்டிய யுவதியிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் மோட்டார் சைக்கிளின் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதுடன் அவரை இன்று வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திமுக சட்டசபையின் குழுத்தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் இன்றைய 17வது தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் தற்காலிக சபாநாயகரான கருப்பையா தலைமையில் கூடிய சட்டசபையின் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் அவரை தொடர்ந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் நேற்று தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றதை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எமது அடுத்த மனித செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுர்கிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: திரைப்படத்துக்காக வித்யாச கணேசையில் பாடல் அடித்து 102.6 102.8 சந்தோஷமாக ஆட்டம் பட்டம் கண்டாட்டமா மாத்திய நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். அப்படி நாங்க வந்துட்டோம் தெரிச்சா 3 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம். எங்க இருந்தாலும் இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். நாங்களும் காத்திருக்கின்றோம். இப்போ ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
1: கவிதா.
2: எங்க இருந்து பேசுறீங்க ஸ்ரீதேவி?
1: மன்னார்ல.
2: என்ன மன்னார் எல்லாம் எப்படி மலையா வெயிலா?
1: கவிதா,
0: கவிதையே தெரியுமா? என் கனவு நீதாண்டி. உங்களுக்கு யாராவது பாடல் பாடினாங்களா?
2: என்ன
0: கவிதா, உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினா நீங்க பாருங்களே, என்ன கோர்த்து விட்டீங்களே. ரைட், ஓகே, அவங்க பேசுறதா இல்ல
2: கவிதா? அழைப்பில் ஏதோ சிக்கல் வள்ளிக்கு மன்னார் பக்கம் காத்துதானே.
1: ஹலோ,
2: இப்பதான் தொடங்கிக்கங்க. எப்படி இருக்கீங்க? தார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க? தார் எல்லாம் மிக்க அவங்களோட சேர்ந்து பாட்டுகள் கேக்கு. நன்றி. அவங்க மன்னாரு கேக்குறதுக்கே ரேடியோ சத்தமா
0: வச்சிருக்காங்க.
2: அவங்க பேசுறது எங்களுக்கு கேட்காது, நாங்க பேசுறது ரெண்டு பேரும் பேசுறது தாருக்கும் கேட்காதே.
0: சந்தோஷமாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று முகநூல் விளையாட்டு நேரம் மதியம் 2 மணி கடந்து 12 நிமிடம் வரைக்கும் பாடல்.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
2: பறக்குதா?
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: வாய்க்குருஜா, சாப்பாடு பாட்டு கூட்டி கொண்டு போக இது ஏறப்படையே நினைச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும். குடுக்கிறத சாப்பிடு, இல்லைன்னா கடல குடி செத்துரு.
5: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை.
6: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
8: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். 1000 மின்

0: வணக்கம்
1: வணக்கம்
2: சுந்தர்
3: கொஞ்சம் தங்கம்மல் வெள போற காலத்துல சுந்தரம் மட்டும் சுந்தரமா இருக்கிறீங்க. என்னாச்சி தேவி,
2: மிக மிக
0: கையில தங்கம் இல்ல இல்லாட்டியும் பேர்ல சரி தங்கம்
3: சுந்தரம் இருக்கா? என்ன சுந்தரம்
0: திங்கட்கிழமை ஆனாலே பெரும்பாலும் எல்லாருக்கும் வேலை நல்லா இருக்கும்.
3: தங்கம் தானே
0: தங்கவே
2: கொஞ்சம்
0: நன்றி.
3: ஒருத்தர் வந்து நாய் வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னாலும் இந்த நாய் 5000 ரூபா, இது 50000 ரூபா. இந்த 5000 ரூபா 50000 ரூபா சொன்னது 50000 ரூபான்னு சொல்றோம். நன்றி உள்ள நாய் இதுக்கு 100 பேர்கிட்ட வித்துறேன், திரும்பி திரும்பி எனக்கிட்டே வருது அவருக்கு.
0: அப்படியா?
3: ஆமா.
0: இது மூலமா நம்ம என்ன செய்ய தெரிஞ்சுக்க வரணும், என்ன சொல்ல வரீங்க?
3: நன்றி இருக்கணும் சொல்ல வரணும். பாட்டு போடுங்க சிரிக்கமா இல்லையே.

0: ஜெமினி திரைப்படத்துக்காக அவர் சூப்பரான பாடல் அப்படி நிகழ்ச்சி இருந்து ஒளி தோன்றது இல்லையா?
1: ஆமாம், ஓயம் புகழ பெற்றாலும் எங்கட கூட்டாளி ஒரு தெரியாது, அவரும் ஓயாம பாட்டு கேங்கியா ரமேஷ் வந்து சாப்பிட்டு கொண்டே பாட்டு கேட்கிறாங்க. அவரோட சுரேஞ்சிக்காரன் பசால் இருக்காரா, எங்களை வந்து கண்மணிக்கா ரகு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சத்தமா பாட்டு கேட்டு கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க.
0: அப்படியா, அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்.
1: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்.
0: ஓகே, இப்ப நம்மோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம், நல்ல ராமணி போடுறீங்கண்ணா.
1: வணக்கம்
0: தேவி.
2: வியாபாரம் இப்ப அங்க நான் இப்ப புளியாப்பட்டியில இல்ல தர, நான் இங்க ரத்னபுரையில இருக்க, மகனுக்கு சோமலம்மா
1: வந்தேன். இப்ப
2: ரெண்டு மாதமா இங்க தான்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே, எங்க இருந்தாலும் சரி கவனமா பாதுகாப்பா இருங்க சரியா?
2: இங்கேயே ஒரு கடை ஒன்றுலதான் வேலை செய்யறேன், ஹோட்டல்ல தான்
1: வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்க. தாராளம் மீகாசி தேவி,
2: நம்மட வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகையும், அறிவிப்பாளர் எல்லாருக்காகையும், மற்ற எங்கட பிள்ளைங்க சந்திரவதனி, சந்திரகலா, சந்திரமோகன், நீலமோகன், பேர பிள்ளைங்க, மருமகன்மார், மருமகமார், எல்லாருக்கும் சேர்த்து கேட்போம். உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம்.
1: ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: அபுல், இந்த நேரம் முகநூல் வழியாக சொந்தங்கள் சிலர் இணைந்திருக்கிறாங்க, அவர்களை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கொள்ளும் இல்லையா?
1: ஏத்துக்கொள்ளத்தான்.
0: சந்தோஷமான வணக்கங்களோடு பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க. அன்பான மாதிரி நேர வணக்கம். நானும் வசந்தத்தோடு இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னை இணைத்துக் கொண்டு ஒரு சூப்பரான பாடல் தாங்க தொண்டமானாரு செல்வ சந்நிதி சுதன் வந்திருக்கிறாரு.
1: கொழும்புலிருந்து ஞான சிகாமணி வந்து அவரை கூட்டி புஷ்பராணிக்காகவும் அவட புள்ள குட்டிகளுக்காகவும் ஒரு ஆசிக்கான பாட்டு தாங்க நான் சொல்லிக்கிறேன்.
0: கடல் கடந்து ரொம்ப சுத்தமா ஒன்னையில ரேடியோ கேட்டுக்கின்றதாக மதுரையில இருந்து சண்முக சுந்தரம் வந்து சொல்லியிருக்கிறாரு.
1: அப்படி சொல்லிக்க. அதே மாதிரி எங்கட சுரேன் ஜி அவளும் வந்திருக்கார், வந்து எங்கட பொடிமாருக்காக சூப்பரான பாட்டு ஒண்ணு தாங்க அண்ணான் சொல்லி பெட்டா ஆஃப்லைன்ல இருந்து வந்திருக்காங்க.
0: அதே போன்று தூத்துக்குடியில சி பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க. சந்தோஷமான மதி நேர வணக்கம் பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக பகிர்ந்திருக்கிறாரு. அதே போல அன்பான மதி நேர வணக்கம் அபுல், நானும் சிவானி அக்கா எப்படி இருக்கீங்க, ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக ஹெட்டன் வந்து யஷ்வத் வந்திருக்கிறாரு.
1: சரி, நீங்களும் இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கீங்க நிகழ்ச்சி முடிய. என்ன ஜிதேவி,
0: நிச்சயமா தொடர்ச்சியாக 3 மணி வரைக்கும் முடிந்திருக்கலாம். உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடலாம் கேட்கணுமா இருந்தா தொடர்ச்சி அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0127275005 0301
1: இதே போல 0301 1111க்கு

0: அநேகம் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. நேரம் மதியம் 2 மணி கடந்த 43 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: மக்கள் சூடிய
3: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
4: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டு கொண்டதவன்.
5: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: வசந்தமிகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
3: இசையமைப்பாளர் தீனா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: அருள்மொழி
3: சாப்பிட்டீங்களா?
2: கர்நாடக
4: சங்கீதத்துல வந்து அப்படி கரைச்சு குடிக்கவங்க.
3: அப்படியா?
4: தார் வந்தீக்கா
3: யாரும் வரல, நாங்க பாடுறதுக்கு போவோம் இல்லையா?
4: ஆமா.

0: திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படி நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள வந்தோம். தொடர்ந்து மொழிக்கவிருக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். இன்றினாலும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயில சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஆள் விழுங்கி ஹபுல் ஹாசன்,
0: நான் என்றென்றும் உங்கள் வினா ஜெஸ்ஸி பாணி. நன்றி சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM.
1: நன்றி சிவானி. சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுது வணக்கம். இணைந்திருக்கிறோம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. நேரம் சரியாக 3 மணி.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் பல பகுதிகளுக்கு பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும், குருணாகல், முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களுக்கும் இவ்வாறு மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 11:30 வரை இந்த அறிக்கை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த பிரதேசங்களில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும், இதன்போது பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.
3: வசந்தம் FM. வெளிநாட்டு செய்திகள்.
4: உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டனில் உருவாக்கப்பட்ட சமாதான திட்டத்தில் அமெரிக்காவும் ஈரானும் உடன்பட தவறியதால் உலக எண்ணெய் விலைகள் உலகளாவிய ரீதியில் எண்ணெய் விலைகள் இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை 3 அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஒரு பேரல் பிரண்ட் ரக கச்சா எண்ணெய் 104.10 அமெரிக்க டாலராகவும், ஒரு பேரல் WTI ரக கச்சா எண்ணெயின் விலை 98.51 அமெரிக்க டாலராகவும் பதிவாகி உள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

ஒளிபரப்பு பாடல் ஆசை திரைப்படத்துக்காக இணைந்திருக்கிறோம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இன்றைய நாளும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருக்கும் நான் என்ற உங்களின் ஆர்ஜி அஸ்வின். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் 5 மணி வரைக்கும். இப்படி போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு ஏராளமான செய்திகள், தகவல்கள், பேசப்படக்கூடிய, பேச வேண்டிய, பேசுபொருளாக இருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி பேச இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் விளையாட்டு செய்திகள், அதோடு குட்டி ஸ்டோரி, அதோடு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட நீங்களும் நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள், பாடல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர வேணும் அப்படின்னு சொன்னால் மூணல் பக்கமாக வந்தீர்களானால் அங்கே போட்டு தாக்கு நிகழ்ச்சிக்கான பதிவு ஒன்று இருக்கிறது. அது கீழாக உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய பதிவுகளோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு.

ஆனந்தம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அழகான ஒரு பாடல் அப்படியே ஒளி தோய்ந்திருக்கிறது, சந்தோஷமாக கடந்து கொண்டிருக்கிறது. போட்டு தாக்கு நிகழ்ச்சி 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் ஏராளமான செய்திகள் இன்றைய நாள் நடைபெற்றிருக்கக்கூடிய நடந்து முடிந்த பல்வேறு பெற்ற சுவாரஸ்யமான விடயங்களை பற்றி பேச இருக்கிறோம். விளையாட்டு செய்திகள் அத்தோடு குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்களில் இன்றைய நாள் செய்திகளை பொறுத்தளவில் காலநிலை எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சப்ரகம மத்திய ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும், குருநாகல் முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்த எச்சரிக்கை அறிக்கை ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 11:30 மணி வரைக்கும் இந்த அறிக்கை அமுலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி குறித்த பிரதேசங்களில் இன்றைய தினம் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும், 36 மணித்தியாலங்களுக்குள் குறைந்த அழுத்த பிரதேசமாக மாற்றமடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்த தொகுதியின் செல்வாக்கினால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதுடன் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மேல் சபரகம் மத்திய உவா தெற்கு வடமேல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களை அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு விடயம் வெளியாகி இருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை வழங்குவது புதிய சட்டக்கோவையின் கீழ் முன்னெடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் பாலி சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்டவிரோத மணல் கடத்தலை தடுத்தல் மற்றும் மணல் விலையை கட்டுப்படுத்தல் தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் மணல் வியாபாரிகளுக்கிடையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய விசேட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் நிலைமையை முன்னிட்டு அனைத்து அனுமதி பத்திரங்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வறிய குடும்பங்கள் வீடு கட்டுவதற்காக 3 கியூப் மணலை 50,000 ரூபாய் அரசாங்க கட்டுமான பணிகளுக்காக 3 கியூப் மணலை 65,000 ரூபாய்க்கும் வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு ஏனைய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மணல் கொண்டு செல்லும் போது 1 கிலோமீட்டருக்கு 350 ரூபாய் வீதம் மேலதிகமாக அறவிட அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. மணல் அனுமதி பத்திரங்களை வழங்கும் நடைமுறையில் புதிய சட்டத்திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறாா்.

0: பாஸ் ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
1: Totally.

ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

துவைக்கிறது பாட லால்வார் திரைப்படத்துக்காக சொல்லித்தரவா சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லி சொல்லித்தரத்தான் வந்திருக்கிறேன். பாடல்ல வந்து சொல்லித்தரது இல்ல, நான் வந்து நாட்டுல என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க பாக்காத நீங்க அறியாத அறிந்த அதுல வரக்கூடிய மேலதிகமான விடயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இன்றைய நாள் முக்கியமான ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த நீர்க்கட்டண திருத்தம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர் வளங்கள் அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், நிலவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறான திருத்தங்கள் மேற்கொள்ள ஆண்டுக்கு இருமுறை மீளாய்வு செய்யப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஜூன் மாதம் 30ஆம் தேதி இந்த விடயம் நடைபெறும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயத்தை வீடமைப்பு நிர்மாணம்

சார். இந்த நிலையில் ஜூன் மாதம் 30ஆம் தேதி நிலவும் சூழ்நிலையின் அடிப்படையில் வரவிருக்கும் நீர்க்கட்டண திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இந்த ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்கான மின்சார கட்டண திருத்தம் இன்றைய தினம் முதல் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. மின்சார கட்டணம் இல்லாமல் நீர்க்கட்டண திருத்தம் தொடர்பில் மற்றொரு விடயம் வெளியாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது. அதன்படி மின்சார கட்டணத்தை 8% முதல் 14.4% வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து எரிபொருள் விலை அதிகரிப்பால் மின் உற்பத்தி செலவு உயர்ந்துள்ளதை காரணம் காட்டி 2வது காலாண்டுக்கான திருத்தப்பட்ட செலவு மதிப்பீடு ஏப்ரல் 27ஆம் தேதி அன்று ஆணைக்குழுவிடம் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டது. இருப்பினும் கூட மின் நுகர்வோர் பாதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக 15 பில்லியன் ரூபாய் மானியம் வழங்க அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக சம்மதித்திருக்கிறது. நீர்க்கட்டண திருத்தம் பற்றி மட்டும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மேற்குறிப்பிட்ட காரணங்களால் வந்து மின்சார கட்டண உயர்வு நாட்டின் 95% மின் நுகர்வோருக்கு பொருந்தாது என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. மாதத்துக்கு 0 முதல் 180 அலகுகள் வரை மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டு நுகர்வோருக்கு கட்டண உயர்வு இருக்காது அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் கூட 180 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்தப்படும் வீடுகளுக்கு நுகர்வு அளவை பொறுத்து கட்டணம் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே வந்து மின்சாரத்தை நீங்கள் குறைந்த அளவில் பயன்படுத்தும் போது அந்த கட்டண உயர்வுகளுக்கு பொருத்தமில்லாத ஆக்களை வந்து நீங்க மாறுவீங்க, அப்படி இல்ல அதிகமா பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்டண உயர்வு உங்களுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். சரி, மற்றொரு முக்கியமான ஒரு கவலையான விடயம் இன்றைய நாளில் அதிகமாக பேசப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், 9 மாதங்கள் கருப்பையில் பாதுகாப்பாக வளர்ந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தையை கஷ்டப்பட்டு பிறந்து அந்த பிறந்த உடனேயே அதனை இழப்பதை விட பெரிய ஒரு துயரம் வேறொன்றுமில்லை. அப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி அரசு மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த போது திருகோணமலை மாவட்ட பொது மருத்துவமனையில் துரதிருஷ்டவசமாக குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. இந்த குழந்தையின் மரணத்துக்கு காரணமானவர்கள் என கூறப்படும் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணர், ஒரு சிரேஷ்ட மருத்துவர் ஆகியோரை இடைநிறுத்தம் செய்ய சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். சம்பவ தினமான அன்று காலை சுமார் 8:45 மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவில் ஒரு தாய் பிரசவ தயாராகிக் கொண்டிருந்த போது குழந்தை மீகோனியம் அழைக்கப்படக்கூடிய முதல் மலத்தை கருப்பையிலேயே கழித்திருக்கிறது. இந்த காரணத்தினால் வந்து அந்த குழந்தைக்கு கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த குழந்தை. இந்த நேரத்தில் அந்த பிரிவினுடைய பொறுப்பு மருத்துவர் நிலைமையின் தீவிரத்தை தெரிவிப்பதற்காக சம்பந்தப்பட்ட மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணரையும் மூத்த மருத்துவமனையும் 6 முறை அழைத்திருக்கிறார். இருப்பினும் கூட தனது கடைசி மூச்சுக்காக போராடி கொண்டிருந்த அந்த உதவியற்ற குழந்தையின் உயிரை காப்பாற்ற அந்த 2 மருத்துவர்கள் ஒருவருமே பிரசவ அறைக்கு வரவில்லை அப்படி என்று சொல்லப்படுகிறது. சுகாதார அதிகாரிகளால் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அரசாங்க மருத்துவமனையில் இந்த கொடூரம் ஆன அந்த துயரம் நடந்து கொண்டிருந்த போது சம்பந்தப்பட்ட 2 மருத்துவர்களும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் மற்றொரு தாய்க்கு சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்தது விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மருத்துவ தொழிலின் மிக உயர்ந்த நெறிமுறைகளை மீறி தங்கள் பொறுப்புகளை தட்டி கழித்ததுடன் பின்னர் அவர்கள் தங்கள் பணி நான் குறிப்பில் தவறான பதிவுகளை இட்டு தாங்கள் அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரிவதாக காட்ட முயன்றதும் விசாரணைகளிலே உறுதிப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் இன்றைய நாளில் பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெளிநாடு செல்வதற்கும் கூட இவர்களுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான முறைகேட்டிற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருவரும் திருகோணமலை பொது மருத்துவமனையின் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரான சிறப்பு மருத்துவர் OVGL வீரசேன மற்றும் சிரேஷ்ட மருத்துவர் SANDI சியம்பலப்பட்டி ஆவார்கள். இந்த மருத்துவர்கள் தடை காலத்தில் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் வசிப்பிடத்தை மாற்றினால் அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட ஆதாயத்துக்காக அப்பாவி உயிர்களை கொன்ற இந்த அதிகாரிகளின் செயல்களின் பின்னணியில் தொழிற்சங்க போராட்டங்களின் உண்மையான முகம் மற்றும் அறநெறி குறித்து சமூகத்தில் ஒரு தீவிரமான கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. நோய்களை அதாவது அந்த நோய்களை ஏற்படக்கூடிய வியாதிகளை தெய்வங்களைப் போல குணப்படுத்தக்கூடிய மருத்துவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக தங்களுடைய சுய லாபத்துக்காக உதவியற்ற அநாதரவாக நிற்கக்கூடிய அந்த உயிர்களை பலியிடுகிறார்களானால் வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையில் போராடும் அந்த ஏழை நோயாளிகளுக்கு அந்த ஏழை குழந்தைகளுக்கு வேற என்ன புகலிடம் இருக்கிறது அப்படி என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள்.

வைக்கக்கூடிய லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம். நாடு முழுவதும் 102.6

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் இன்றைய ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் சினா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: சரி, சந்தோஷமாக போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு ஏராளமான விடயங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மன்னார் நகரசபையின் மேற்பார்வையில் மன்னார் நுழைவாயில் பாலத்துக்கு அருகாமையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரக்கூடிய கடலோர பூங்காவின் முதற்கட்ட பணிகளை வடமாகாண சுற்றுலா அதிகார சபையின் தலைவர்களுடைய குழுவினர் அண்மையில் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார்கள். வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் நிதி பங்களிப்போடு மன்னார் நகரசபையின் மேற்பார்வையில் இந்த பூங்கா நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இந்த பூங்காவின் முதற்கட்ட நிர்மாண பணிகள் நிறைவடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அதனை பார்வையிட்ட அதிகாரிகள் கட்டுமானத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக கண்டறிந்திருக்கிறார்கள். குறிப்பாக தரைத்தளம் மற்றும் பூங்காவின் அழகுபடுத்தல் பணிகளில் காணப்படக்கூடிய பலவினங்கள் குறித்து அதிருப்தி வெளியிட்ட குழுவினர் அவற்றை சீர் செய்வதற்கான ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார்கள். இதுகுறித்து வடமாகாண சுற்றுலா பணியக தலைவர் கருத்து தெரிவிக்கும் போது, மன்னார் நகரசபைக்கு உட்பட்ட மன்னார் ஹோஸ்டல் பார்க் பகுதியை பார்வையிட்டும் மன்னார் நுழைவாயிலுக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய இது மாலை நேரங்களில் மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு அழகான இடமாக இருக்கிறது. வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் நிதியுதவியோடு முதற்கட்ட பணிகள் இங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணிகளில் எங்களுக்கு முழுமையான திருப்தி இல்லை. சில கட்டுமான குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக அதிகாரிகளோடு பேசி இரண்டாம் கட்ட பணிகள் இப்போது பூங்காவை இன்னும் மெருகூட்டி சுற்றுலா பயணிகள் மற்றும் முதியவர்கள் அமைதியாக பொழுதுபோக்கும் இடமாக மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்திருக்கிறார். இந்த விஜயத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்ததும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. மதுரையில் இடம்பெற்றக்கூடிய துப்பாக்கிச்சூட்டில் பெண்ணொருவர் படுகாயமடைந்திருக்கிறார் என்ற சம்பவம் நேற்றைய தினம் மதியத்தினை அறாவத்தை ஒரு பதிவு பகுதியில் தான் இடம்பெற்றிருக்கிறது. மூன்று பிள்ளைகளுடைய தாயான 35 வயதுடைய பெண்ணொருவர் தான் இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி இருக்கிறார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே நேற்றைய தினம் இரவு கடுமையான குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதன் போது மது போதையில் இருந்த கணவன் தனது மனைவியையும் மகளையும் துப்பாக்கியால் சுடப்போவதாக மிரட்டியிருக்கிறார். இதையடுத்து அவர் கையில் வைத்திருந்த ஏர் ரைபிள் ரக துப்பாக்கியால் மனைவியை சுட்டிருக்கிறார். சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான இந்த கணவர் மனைவியை சுட்டுவிட்டு வீட்டிலிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். இதனையடுத்து குறித்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏர் ரைபிள் துப்பாக்கியும் அதற்காக பயன்படுத்தப்படும் 77 தோட்டாக்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். தலைமறைவாக இருக்கக்கூடிய சந்தேக நபரை தேடி மகியங்கனி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.

0: அடுத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டிலிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக அதனுடன் தொடர்புடைய அமைச்சுகளின் அதிகாரிகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளது. அரசாங்கத்தினால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான தினசரி சம்பளம் அவர்களுக்கு முறையாக வழங்கப்படுவதில்லை என முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மலையக சமூகம் மற்றும் தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் சமூக அமைப்புகளிடமிருந்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். இதன்படி பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு மற்றும் தொழிலமைச்சு ஆகியவற்றின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு பணிக்கப்பட்டுள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சீன பயணம் நாளை ஆரம்பமாகின்றது. டொனால்டு டிரம்பும் சீன ஜனாதிபதியும் ஈரான் அணுசக்தி வர்த்தகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திட்டமிடப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக டிரம்ப் புதன்கிழமை பெய்ஜிங்குக்கு பயணம் மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2017 ஆண்டுக்கு பிறகு டொனால்டு டிரம்ப் சீனாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். எமது அடுத்த மணித்தியால செய்தியை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி அணை சீலப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
3: அழையுங்கள் 0112 864 0012.

0: துவைகிறது பாடல் நாட்டாமை திரைப்படத்துக்காக சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போட்டு தாக்க நிகழ்ச்சி உடல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து குட்டி ஸ்டோரி என்ன இருக்கு சொன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. கவனமா கேளுங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னா, சரி முகநூல் பக்கத்துல வந்து அந்த கரத்தை பாதி விடுங்க. சரியா, ஒரு தோட்டத்துல ஒரு தக்காளி செடியும் ஒரு திராட்சை கொடியும் பக்கத்துல பக்கத்துல வளர்ந்துச்சான். தக்காளி செடி 3 மாசத்துல கடகடன் வளர்ந்து நிறைய பழங்களை கொடுத்துட்டு காஞ்சி போயிருச்சு. ஆனா அந்த திராட்சை செடி அந்த கொடி அப்பதான் மெதுவா பந்தல் மேல ஏற ஆரம்பிச்சது. தக்காளி தன்னோட பலன் கொடுத்து முடிச்சு செத்த பின்னாடி தான் அந்த திராட்சை கொடி வளர ஆரம்பிக்குது. இதை பார்த்த மற்ற செடிகள்லாம் திராட்சையை பார்த்து கிண்டல் பண்ணிச்சான். பார் அந்த தக்காளி செடிய, வந்த வகத்துல பலன் கொடுத்துட்டு போயிருச்சு, நீ இன்னுமே அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களா. அதுக்கு அந்த திராட்சை கொடி சொல்லிச்சாம் சிரிச்சுக்கிட்டு, தக்காளி செடி வளர்ந்த விதம் வேற, அதோட ஆயுளம் வேற. நான் வளர காலதாமதமாகலாம், ஆனா ஒரு தடவை நான் காய்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னான், 100 வருஷத்துக்கு நான் பலன் தருவேன். என்னோட வேர்கள் அவ்வளவு ஆழமானது. நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படித்தான். பக்கத்துல இருக்கவங்க சீக்கிரமா செட்டில் ஆயிட்டாங்களே, கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நினைச்சு உங்களை வருத்திக்காதீங்க, கவலைப்படாதீங்க. தக்காளி மாதிரி சீக்கிரமா வளர்றது வந்து முக்கியம் கிடையாது. திராட்சை மாதிரி ஆழமா வேரூண்டி காலத்துக்கும் நிலைச்சு நிற்கிற வெற்றியை அடைகிறது தான் முக்கியம். நினைவில் வையுங்கள், உங்களுக்காக நேரம் எடுக்குது அப்படின்னா கடவுள் உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு தயார் பண்றாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பொறுமையா இருங்க, ஆனா உங்க முயற்சியை விட்டுறாதீங்க. விவேகம் முக்கியம் இல்ல மக்களே, விவேகமும் விடாமுயற்சியும் தான் நிரந்தர வெற்றியை தரும்.
1: அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: நாடு முழுவதும் 102.6, 102.8.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: நாடு முழுவதும் 102.6

102.6 மற்றும் 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஏராளமான பேசப்படக்கூடிய பேச வேண்டிய பல்வேறு விடயங்களை இன்றைய நாளில், அது மட்டுமல்லாமல் முக்கியமான வெளியாகி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளை இன்றைய நாளில் தகவல்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வரக்கூடிய சிவகங்கை கப்பல் சீரற்று வானிலை காரணமாக இயந்திர பழுதுக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தினை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் கே எம் ஜெயசீலனூடாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருக்கிறார். மேற்படி அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது, கடந்த சனிக்கிழமை மோசமான வானிலை நிலவிய நிலையில் சிவகங்கை கப்பலின் இயந்திரம் செயலிழந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து சுமார் 2 கடல் மைல் தொலைவில் கப்பல் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. சம்பவம் குறித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புக்கும் தகவல் வழங்கப்பட்டு அவர்களின் உதவியும் கோரப்பட்டிருக்கிறது. பயணிகளை பாதுகாப்பாக மீட்கும் நோக்கில் கப்பல் நிறுவனமும் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து 2 பெரிய இயந்திர படகுகளை மீட்பு பணிக்காக அனுப்பி அதன் மூலம் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பயணிகள், கப்பல் பணியாளர்கள் மற்றும் கப்பல் அனைத்தும் பாதுகாப்பாக நாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. இந்நிலையில் அச்சமடையும் வகையில் எவ்விதமான அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். சரி, அது மட்டுமல்லாமல் மற்றொரு விடயம் வெளியாகி இருக்கிறது. துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் காத்மண்டு விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தீ பிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தரையிறங்கும் போது தீ துருக்கி தலைநகர் ஸ்தான்புல்லில் இருந்து 277 பயணிகளோடு விமான பணியாளர்கள் ஆகியோரோடு சென்ற பயணம், இதனால் பயணிகள் அவசர சரக்கு வழியாக வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக நல்வாய்ப்பாக இந்த இடத்தில் இந்த விபத்து நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் பாதுகாப்பாக நேபாளத்தினுடைய சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர்

கியானேந்திரபூல் விமானத்தின் வலதுபுற தரையிறங்கும் சக்கரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீப்பொறியின் காரணமாகத்தான் தீப்பிடித்ததாக தெரிவித்திருந்தார். விமானத்தில் இருந்து அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், மீட்பு பணிகள் நிறைவடைந்து விட்டன, நாங்கள் தற்போது இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மீட்பு பணிகள் சுமார் 2 மணி நேரமாக நீடித்தன. மூடப்பட்டிருந்த விமான நிலையத்தின் ஒரே ஒரு ஓடுபாதை மீண்டும் தற்போது 2 மணித்தியாலங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.

அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்தோம்.

0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் மேலாளமான விடயங்களை நிகழ்ச்சி தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் தங்கத்தினுடைய விலையை பார்க்கும்போது சர்வதேச சந்தையிலே இன்றைய தினம் தங்கத்தினுடைய விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை 4,665 டாலர்களாக பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு அவுன்ஸ் வெள்ளியினுடைய விலை 80 டாலர்களாக பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் உள்நாட்டு சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தினுடைய விலை 2,000 ரூபாவால் குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகைக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,94,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,62,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 22 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமினுடைய விலை ரூபாய் 49,250 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமினுடைய விலை 45,313 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்க விளையாட்டு பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால், டாக்காவிலேயே இருக்கக்கூடிய மிர்பூர் சேர் இ பங்களா தேசிய கிரிக்கெட் மைதானத்தில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி 413 ரன்கள் குவித்து ஆட்டம் இழந்தது. இதையடுத்து விளையாடி பாகிஸ்தான் அணி இரண்டாம் நாள் ஆட்டத்தின் முடிவில் 46 ஓவர்கள் முடிவிலே ஒரு விக்கெட் இழப்புக்கு 179 ரன்கள் எடுத்த நிலையில் சானவைஸ் 85, அப்துல்லா பாசஸ் 37 ரன்களோடு களத்தில் இருந்தார்கள். நேற்று மூன்றாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் அணி 100.3 ஓவர்களில் 386 ரன்கள் குவித்து ஆட்டம் இழந்தது. சதம் அடித்த அசானவைஸ் 165 பந்துகளில் 14 பவுண்டரிகளோடு 103 ரன்கள் எடுத்து வெளியேறினார். அப்துல்லா பாசஸ் 60, கேப்டன் சான் மசூத் 9, சவுத் சகில் 0, சல்மான் ஆகா 58, முகமது ரிஸ்வான் 59, நோமன் அலி 2, சாகின் சாப்ரி அப்ரிடி 13, ஹசன் அலி 6 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்திருந்தார்கள். வங்கதேச அணி சார்பில் மெஹிதி ஹசன் மிராஸ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியும் தஸ்கின் அகமது, தைஜீஸ் இஸ்லாம் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடிய வங்கதேச அணி 27 ரன்கள் முன்னிலையோடு மூன்றாம் நாள் ஆட்டத்தின் முடிவில் 1.5 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 7 ரன்கள் எடுத்திருந்தார்கள். முல் ஹசன் ராய் 2 ரன்களும், சத்மான் இஸ்லாம் ரன் ஏதும் எடுக்காமலும் களத்தில் இருந்தார்கள். 34 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள வங்கதேச அணி 4வது நாள் ஆட்டத்தை இன்று தொடர்ந்து விளையாடுகிறது. சரி, இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி உடனே கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி அஸ்வின். தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கவிருக்கிறார்கள் ஆர்ஜி சிவா மற்றும் ஆனந்தி.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 1014 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற ஒருவரும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கமைய 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 301 கிராம் ஹெரோயின், 701 கிராம் ஐஸ், 574 கிராம் கஞ்சா, 100 கஞ்சா செடிகள், 1020 போதை மாத்திரைகள் மற்றும் மதனமோதகம் மாவா போதைப் பொருள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்
3: காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் 3 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் அமாஸ் காவல் படையைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய காசாவில் உள்ள மகாசி அகதிகள் முகாமில் மற்றொருவர் கொல்லப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த தாக்குதலில் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் எமது மணித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டில் போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட 9 மணி வரைக்கும் சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0171-775-0011 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட் கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஆரம்பத்திலே முதலில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நூரில இருந்து அஸ்வின் பேசுறேன்.
0: அஸ்வின், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். அஸ்வின், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மலையோட பாடல் கேட்டு இந்த மலையோட சூடா ஒரு காஃபி காஃபி குடிக்கும் போது அப்படியே ஒரு எனர்ஜியா இருக்கும்.
1: என்ன,
0: சரி சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக கேட்க
1: விரும்புறீங்க?
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 5:17.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
3: நீங்க மட்டும்.

மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். The best live music streaming in Sri Lanka. Wasn't the best.

0: listening to Vasantham Express. Vasantham Express. Vasantham FM. With Shiva and Ananthi.
1: 102.6 வசந்தம் எஃப்எம்இன் வசந்தம் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கீங்க.
2: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக சுப்பைட்டான பாடல்கள்லாம் 9 மணி வரைக்குமே நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க.
1: 0012-172-1075 அப்படி இல்லாட்டி 0012-172-1111 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா பேச முடியும். இப்ப யோசிப்பாங்க வெளியில இருந்து என்ன ஆனந்தியோட புதுசா ஒரு விஷயம் செஞ்சு கொண்டிருக்காங்க.
2: எனக்கே கொஞ்சம்
1: வேற யாரோ மாதிரி இருக்கா? அது ஒண்ணுமே இல்ல. சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்குன்ற மாதிரி எனக்கு கிழிஞ்சது சட்டை மட்டும் இல்லைங்க, தொண்டையும் தான். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் கூட எங்களுடைய ரசிகர்களை மகிழ்விக்கணும்ன்றதுக்காக ரெண்டு பேருமே வந்து ஆஜராயிட்டோம். இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
3: வணக்கம். ஆதி மூலம்.
1: ஆதி மூலம்,
2: எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா, பேசலாமே, பேசுங்க.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஆதி மூலம்.
3: நலமா இருக்கேன், நன்றி. நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நானும் சூப்பரா இருக்கிறேன். அப்புறம் முந்தில இருந்து உங்களுக்கு இதே பேர் தானா?
3: ஆதி மூலம்.
1: ஆதி மூலம், நல்ல ஒரு பேர், வித்தியாசமான பேர். அதான் கேட்டேன்.
3: நன்றி நன்றி நன்றி.
1: அப்புறம் சொல்லுங்க, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
2: அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்லயும் எல்லாருமே நல்லா இருக்காங்க.
1: நானுதான் கொஞ்சம் அப்செட்.
2: சரியாதா?
1: நன்றி,
2: ரொம்ப நன்றி.
1: யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
3: நன்றி
1: நன்றி நன்றி. சூப்பராக பேசியிருந்தாங்க. தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக நாங்களும் வசந்தம் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கோம். சரியா?
2: ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு.
1: அதான் பாட்டு அடிச்சிருந்தாங்க.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 5:30.
2: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
3: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் பாகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: வாய்க்கு ருசியா சாப்பாடு பாட்டு கூட்டு கொண்டு போக இது ஏரோப்ளேன் நினைச்சியா? கொடுத்தா காசு இதான் கிடைக்கும், கொடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குஞ்சு செத்துரு.
5: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
6: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்தோம்.

0: ஓகே.
1: You are listening to Vasantham Express. Vasantham Express. Vasantham FM. With Shiva and Ananthi.
2: பலகோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
1: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
4: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஆக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
5: இசையமைப்பாளர் தீனா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: FM. Brett of Tamil, Tamil, Tamil. The Energetic Evening Drive. Wasantham Express. On Wasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
2: 102.6 102.8 அலைவரிசையில் 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க சூப்பரான பாடல்களோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலும் வணக்கம்.
3: வணக்கம்
1: அருள்மொழியா.
2: அப்புறம்
1: சொல்லுங்க எங்க
3: பரிசுத்துறையில
1: யோசிப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர்ல இடம் இருப்பாங்க.
2: வசந்தா
1: இருக்காங்க நிகழ்ச்சி கேட்டு பாட்டு கேக்குறதுக்கு
3: உங்களுக்காகவும் நந்தமரமா திவமலரண்டி கிளிநகி ராணியக்கா ராஜலட்சுமி அம்மா சாந்தி கோவிந்தராயன் திருமமா முந்தாஸ்புரம் நிசா மாவட்ட நிசா பரீதா கட்டுவன் சவுந்தலாக்கா விவராது யகஸ்ரீமுரண்ணா வடிவிலண்ணா ஆட்டவீசநாதன் இந்திய ரவி வித் அரசுந்தரமண்ணா வசந்தகுமார் ஈகனண்ணா சாயல்குமார் பாடையூர் சின்ன தம்பி அளவட்டு செய்தியில் அனைவருக்காம இந்த பாட்டு தாங்க
1: இந்த பாட்டு நாளைக்கு செவ்வாய் ரகங்கள்ல வரும் சரியா. நாங்க நாளைக்கு தான் தருவோம்.
2: சரி சரி தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கேன் சரியா. சரி நன்றி.
1: ஓகே ரொம்ப நன்றி. அவங்க டக்குன்னு ஏதோ ஆயிட்டேன்னு பாட்டு பாட்டிருக்காங்க. சரி ஓகே தொடர்ந்து கால் பண்ணுங்க 0-1-22-1-5-0-0-1
2: அப்படியும் இல்லனா 0-1-2-2-1-5-1-1 என்ற லைக்கு கால் பண்ணுங்க.
1: எதிர்கட்சி தலைவர் தெரியுமா?
2: ஏன் சிவா?

0: Room FM 102.6, 102.8. You are listening to Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இரண்டாவது மணி தியாலத்துக்கு சூப்பராக வந்து திருப்பதியோடு ஆரம்பிச்சிருக்கிறோம் தெய்வமாக. ஆமா, திருப்பதி வந்தா திருப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். திரும்புதா இல்லையான்னு பாப்போம்.
2: பாப்போம், 9 மணி வரைக்கும் இருக்க போறோம் தானே, என்ன நடக்குதுன்னு பாப்போம்.
1: சரி, ஓகே. இந்த மனத்தால உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் எடுத்துட்டு வந்துட்டோம். வெளியே கொஞ்சம் மழை காரணமாக உள்ளுக்கு கொஞ்சம் அதிகமா குளிருது. சரி, ஓகே. தொடர்ந்து கால் பண்ணுங்க. சைஃபர் 122-175 0-0-1 அப்படி இல்லாட்டி சைஃபர் 122-175 1-1-1 கால் பண்ணீங்கன்னா எங்களோட பேச முடியும். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் ஒரு அழகான போஸ்ட் போட்டிருக்கோம், ஆனால் அதில் இருக்கிறது ஆந்தி தான் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் ஆணித்தனமாக சொல்லிக்கொள்றேன்.
2: ஏ சிவா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் கொஞ்சம் அழகாக இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே.
1: அது அழகாக்குறதுக்கு நாங்கள் பட்டவாடம், எங்களுக்கு தானே தெரியும்.
2: யாரு நீங்க? இதை நான் நம்பணும்.
1: எடிட் பண்ணது நான் தான் ஐயா.
2: சரி சரி, இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க?
1: ஹலோ, வணக்கம். வந்தாங்க போயிட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பேச முடியும். இப்ப நீங்க வந்து ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனந்தி, எல்லாரையும் நிகழ்ச்சியின் பக்கமாக இணைத்துக் கொள்வோமா?
2: இணைத்துக் கொள்ளலாமே.
1: ஓகே, அன்பான வணக்கங்கள். இருவரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் நினைந்திருக்கிறோம். எங்களுக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ரூபன் ரெக்ஸ் வந்திருக்காரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக.
2: அதே நேரம் பாத்தீங்கன்னா, ஹாய் அக்கா அண்ணா இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். ஊர்கொட வத்த தமிழ்நாடு தோட்டத்தில இருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க.
1: ஓகே, அதே மாதிரி மாவட்டல நிஷா வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கங்களோட வந்திருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. அங்க கொஞ்சம் நிறுத்திட்டு போல. இனிய மாலை பொழுது வணக்கம். எங்களையும் நிகழ்ச்சியின் பக்கமாக நினைத்துக் கொள்ளுங்க. கொழும்பு 5 ஸ்டீஃபன் டெய்லர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க.
2: அன்பான மாலை நேர வணக்கம் இருவருக்கும். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வாழ்த்துக்கள் என்று சொல்லி வரலட்சுமி கொட்டையனால இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: இனிமையான வணக்கங்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். எப்படி இருக்கிறீங்க இருவரும்? எங்களுக்கும் நல்லதொரு பாடல் தாங்க. பெரிய கல்லாரி ஜே லக்கி வந்திருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிறதாக.
2: என்றும் அன்பான சகோதரி ஆனந்தி மற்றும் சிவா அவர்களுக்கு மாலை நேர வணக்கம். அட்டன் கோம்பிலியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு.
1: தங்க சுந்தரம்,
2: அழகான வித்தியாசமான பேரா இருக்கு.
1: ரைட், ஓகே மகளே, 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க, என்ஜாய் பண்ணிட்டே இருங்க.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 6:19.
2: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, the FM 102.6, 102.8.
3: இது மக்கள் சூடிய மகுடமே.
4: உங்கள்
2: கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ்.

0: அனுப்பியிருக்காங்க.
1: கொழும்புல இருந்து யாரு?
2: கலை.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க?
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க கலை? வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா? இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா? இப்போ வேலை முடிஞ்சு. சரி, அண்ணாவோட பேச மாட்டீங்களா? அண்ணாவோட போமா?
2: இல்லக்கா.
1: ஓகே, எங்க கலை வேலை செய்றீங்க? ஹலோ
0: கலை. ஹலோ
2: ஹலோ.
0: ஓ, அண்ணோட பேசலாமே, என்ன ஆச்சு கலைக்கு
2: இன்னைக்கு?
0: அப்படியா? அதனாலதான் கொஞ்சம் பயந்து பயந்து
2: பேசுறீங்களா?
0: சரி சரி, கலையோட பேசுனது எங்களுக்கும் சந்தோஷம். என்ன சிவா?
1: ஆமா ஆமா.
0: சரி கலை, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: நல்லா இருக்காங்க. இன்னைக்கு பாபாவுக்கு வந்து பர்த்டே இருக்கா.
0: என்ன பாடல்?
2: அக்கா கனா படத்துல இருந்துக்கா,
0: பயாடி பெத்த பிள்ளையா?
2: யார் இந்த தேவ வேணுக்கா?
1: கனா படத்துல அப்படி ஒரு பாட்டு இல்லையம்மா.
0: பாய்
1: பாய்.

0: 102.6
1: ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து
2: இதய

0: தூரத்துல
1: என்ன சிவா தூரத்துல
0: சொல்லி முடிக்கணுமா?
1: வேணா வேணா.
0: சரி ஓகே, வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க வசந்தம் எஃப்எம்ல.
1: 102.6 அலைவரிசையில் 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது.
0: இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: உமாச்சந்திரன்.
0: உமாச்சந்திரன் எப்படி இருக்கீங்க? நாங்களும் சூப்பரா இருக்கிறோம். என்ன சந்தோஷமே சரியில்லை.
1: வேற எப்படி சொல்லணுமே உமாச்சந்திரன்?
0: எனக்கு அப்படித்தானே இருந்துச்சு, சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். சரி அப்புறம் என்ன நடக்குது?
2: மலையோட
1: மலையோட இருக்கீங்க
2: என்ன?
1: நீங்க பேசுறது கிளியர் இல்லாம கேக்குதே.
0: ஆமா விட்டு விட்டு வருது, என்ன பிரச்சனை?
2: நன்றி.
0: அர்ச்சனை எதற்கு அப்படின்னு தெரிஞ்சு ஒண்ணுமே புரியல. சரி பரவாயில்ல. இப்ப அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் USA இருக்காங்க, அமெரிக்கா.

கேட்டுட்டாங்க. எஸ் அவங்களுக்காக இந்த பாடலை போடுறேன்னு அதுக்கு பிறகு அவங்க சொல்ற பாட்டு நான் போடணுமா? இந்தியோட வேலை முடியுதோ தெரியும் எனக்கு. ஓகே, தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணி சேருங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 6:46.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: மக்கள் சூடிய மதுரமே
4: அறிவு காட்டாமல் தேசத்தின்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஹஜ் அளித்துக் கொண்டிருக்கிறார்
3: இசையமைப்பாளர் தீனா.

சமத்தில் வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 7 மணி. பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: வங்காள விரிகுடா தளம்பல் தாளமுக்கமாக விரிவடைவு, மழை அதிகரிக்கும் சாத்தியம். நீர்த்தேக்கங்கள், ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிப்பு, கடல் கொந்தளிப்பு, பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. சிசு மரணத்துக்கு மத்தியில் நோயாளர்களின் உரிமையை புறக்கணித்த GMOA. அசர்பைஜானில் கைது செய்யப்பட்ட பட்டுவத்த சாமர CIDயில். எமது மீன்களை அமெரிக்க சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு. கண் தானத்தில் உலகின் உயர்ந்த இடத்தில் இலங்கையர்கள். ஈரானின் சமாதான கோரிக்கையை நிராகரித்த ட்ரம்ப்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமட் ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டை அண்மித்த வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை திருகோணமலைக்கு 700 கிலோமீட்டர் தொலைவில் வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ளதோடு அது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விரிவடைந்துள்ளது. இதன் மறைமுக தாக்கம் காரணமாக 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. அநேக பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும். அதுகுறித்து அவதானமாக செயற்பட வேண்டும். நாட்டைச் சூழவுள்ள கடற்பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்பதோடு சில கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும். இதேவேளை கனமழையுடனான வானிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டமும் துரிதமாக அதிகரித்துள்ளன. மகாவலி, களனி, களு, வலவை, நெலுவள ஆகிய ஆறுகளிலும், கிரிந்து ஓயா, மீ ஓயா, தெதுரு ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதால் தாழ் நிலங்களில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கனமழைக்கு மத்தியில் நீர்த்தேக்கங்களில் 65% நிரம்பியுள்ளதோடு பிரதான நீர்த்தேக்கங்கள் 73 12 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதேபோல் மத்திய தர நீர்த்தேக்கங்களின் 6 நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. ராஜங்கனை நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதோடு அதிலிருந்து 12,869 கனஅடி நீர் கலாஓயாவுக்கு விடுவிக்கப்படுகிறது. நிலவும் கனமழையுடன் கூடிய வானிலை காரணமாக ஹபரணக்குளம் வான் பாய்வதால் சுமார் 100 ஏக்கர் பயிர்ச்செய்கை நிலம் நீரில் மூழ்கியுள்ளது. அங்கு பயிரிடப்பட்ட அனைத்தும் அழிவடைந்துள்ளன. வெள்ளவாயு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக 10 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவள திக்வல பகுதியின் பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளி காரணமாக வட்டவள பகுதியில் பாரிய மண் சரிவு இடம்பெற்ற இடத்தில் அந்த மண்வேட்டை அகற்றி எடுத்ததன் பின்னர் மீண்டும் அவ்விடத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். வண்டாரவளி பகுதியில் பெய்த கனமழையை அடுத்து பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தினால் வண்டாரவளி நகரில் பல வர்த்தக நிலையங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. போத்தல தெமளியக்குளம் பெருக்கெடுத்ததனால் அங்குள்ள விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதோடு வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. கனேவல கிராம சேவகர் பிரிவில் வெள்ளம் காரணமாக 14 குடும்பங்களைச் சேர்ந்தோர் இடம்பெயர்ந்துள்ளனர். வெள்ளம் காரணமாக பட்டிவெள்ள மற்றும் லக்கியவத்த பகுதிகளுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் முதல் ரத்தினபுரி பகுதியில் கனமழை பெய்வதோடு பலத்த காற்று வீசி வருகிறது. அங்கு கடும் பனிமூட்டம் நிலவுவதோடு ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்படுவதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவிக்கிறது. டித்வா சூறாவளி காரணமாக மண் சரிவுக்குள்ளான இடங்களில் மீண்டும் கற்பாறைகள் மற்றும் மண்மேடுகள் சரிவதற்கான அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சில பகுதிகளில் காணப்படும் அனர்த்த நிலைமைகளுக்கு மத்தியில் நிவாரணம் வழங்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இதேவேளை எதிர்வரும் 15 தேதியளவில் மழை வீழ்ச்சி குறைவடைந்தாலும் மே மாத இறுதியில் மீண்டும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. இலங்கையை அண்மித்த பகுதியில் நிலவும் குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்பாக வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் விருத்தியடைந்த வளிமண்டல தளம்ப நிலை ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக வலுவடைந்து வட அகலாங்கு 10.1 கிழக்கு நெட்டாங்கு 82.5 அருகில் நிலை கொண்டுள்ளது. இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை எதிர்வரும் சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் நாட்டுச் சூழவுள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளிலும் விரிகுடாவின் ஆழம் கூடிய கடற்பரப்புகளிலும் பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். எவ்வாறாயினும் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு இது காற்றழுத்த தாழ்வு பிரதேசமாக வலுவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் முன் அறிவிப்புகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு மீனவர்கள், கடல்சார் சமூகம் உள்ளிட்ட பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. நாட்டின் பல பாகங்களில் இன்று பலத்த மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி சப்ரகமுக, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் குருணாகல், முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 11:30 வரை செல்லுபடியாகும் வகையில் விடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவுறுத்தலின்படி நாட்டின் 16 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 9 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எமது நாட்டில் இலவச சுகாதார சேவையே உள்ளது. எமது மக்கள் வைத்தியர்களை தெய்வங்களாக பார்க்கின்றனர். எனினும் சில வைத்தியர்களின் செயற்பாட்டினால் இப்போது அது சவாலுக்கு உள்ளாகியுள்ளது. பிரசவம் என்பது அவசர சுகாதார சேவையாகும். வழமையாக பணிப்புறக்கணிப்பில் உள்ள வைத்தியர்கள் அவசர தேவைகளின் போது பணிக்கு திரும்புவர். எனினும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் பணிப்புறக்கணிப்பின் போது அவசர சுகாதார சேவை இடம்பெறவில்லை என்று உறுதியாகியுள்ளது. வைத்தியர்களின் கவன ஈரம் காரணமாக தாம் தவமிருந்து பெற்ற பிள்ளை உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். உலக நாடுகள் வரிசையில் இலவச சுகாதார சேவையை மக்களுக்கு வழங்கும் நாடாக அன்று முதல் இன்று வரை இலங்கை முன்னிலை வகிக்கிறது. இந்நாட்டின் சுகாதார சேவையில் பல வெற்றிகள் கிடைத்துள்ளன. உயர்மட்ட சுகாதார சுட்டன், குறைந்த தாய்சேய் மரண வீதம் ஆகியவற்றை கொண்ட நாடாக இலங்கை உள்ளது. ஆனால் இப்போது கூற வருவது அவ்வாறான வெற்றிகளை பற்றியல்ல. நேற்று உலக அன்னையர் தினமாகும். 10 தனது கருவில் சுமக்கும் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு சொல்லண்ணா துன்பங்களை அனுபவிக்கிறார். பிரசவத்துக்கு தனியார் வைத்தியசாலைகள் இருந்தாலும் இன்றும் சாமானியர்கள் அரச வைத்தியசாலைக்கே செல்கிறார்கள். அப்படியான ஒன்று திருகோணமலையில் இடம்பெற்றது. திலக்ஷிகா எனும் தாய் தனது முதலாவது பிரசவத்துக்காக திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையை தெரிவு செய்கிறார். 10 எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலைக்கு செல்லும் அவர் தனது கருவிலுள்ள பிள்ளை துரதிர்ஷ்டவசமாக உயிரிழக்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் தற்போது அது நடந்து முடிந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 9 அல்லது அதற்கு அண்மித்த தினமொன்றில் திலக்ஷிகா திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார். ஏப்ரல் 9 அவருக்கு பிரசவம் செய்யப்படவிருந்தது. பிள்ளை பெறுவதற்கு முன்னர் அவர் பிரசவ வழியில் இருக்கும்போது வைத்தியசாலை வார்ட் தொகுதிக்கு பொருத்தமான பிரசவ மற்றும் நரம்பியல் வைத்தியர் மற்றும் சிரேஷ்ட வதிவிட வைத்தியர் ஆகியோர் பிரசவ அறைக்கு வருகை தரவில்லை. அன்றைய தினம் அரச வைத்திய அதிகாரிகள் முன்னெடுத்த பணிப்புறக்கணிப்பே இதன் காரணமாகும். வார்ட் தொகுதிக்கு பொறுப்பான வைத்தியருக்கு 6 சந்தர்ப்பங்களில் அறிவுறுத்திய போதிலும் குறித்த வைத்தியர்கள் இருவரும் பிரசவ அறைக்கு வருகை தந்திருக்கவில்லை. குறித்த வதிவிட வைத்தியர் ஏப்ரல் 9 திகதி காலை 8:45 மணியளவில் முன்னெடுத்த இந்த பிரசவத்தின் போது பிள்ளை மலம் உண்டுள்ளதாக பல சந்தர்ப்பங்களில் குறித்த வைத்தியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எனினும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், அந்த காலப்பகுதியில் குறித்த வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிசேரியன் சத்திரை சிகிச்சை ஒன்றை முன்னெடுத்துக் கொண்டிருந்தனர். அது மாத்திரமன்றி அச்சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலையில் பணியாற்றியதாக நாளாந்த பதிவு புத்தகத்திலும் அவர்கள் கையொப்பமிட்டிருந்தனர். இந்த செயற்பாட்டில் ஈடுபட்ட இரு வைத்தியர்களையும் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் பணி நீக்கம் செய்துள்ளார். இது தொடர்பான விசாரணை துரிதமாக முன்னெடுக்கப்படும் என அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். விசாரணைகள் நிச்சயம் முன்னெடுக்கப்பட வேண்டுமென்றாலும் திலக்ஷிகாவுக்கு தனது பிள்ளை மீண்டும் கிடைக்குமா? பணி நீக்கம் செய்யப்பட்ட பிரசவ மற்றும் நரம்பியல் வைத்திய நிபுணர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் திருகோணமலை மாவட்ட தலைவர் என தெரிய வந்துள்ளது. இலங்கைக்குள் இருப்பது இலவச கல்வியாகும். ஒரு வைத்தியரை உருவாக்க இலங்கையில் உள்ள சகல மக்களும் உழைப்பது ரகசியமான விடயம் அல்ல. எந்த ஒரு தொழிலும் உரிமையை கோரி தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க உரிமை உண்டு. எனினும் தனது தொழிற்சங்க உரிமைக்காக இந்த உலகை காண வந்த சிசு ஒன்றின் உயிரை பலியெடுப்பது நியாயமா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பணிப்புறக்கணிப்பினால் பாதிக்கப்படுவது எமது நாட்டின் சாதாரண பொதுமக்களாகும். எனினும் அவர்கள் தமது உரிமைகளுக்காக ஒரு நாளும் சட்டத்தின் முன் சென்றதில்லை. அதற்கு வரலாற்றின் பல உதாரணங்கள் உள்ளன. எனினும் இவ்வாறு சுகாதார துறையிலுள்ள ஊழியர்கள் செயற்பட முடியுமா? கனைமுல சஞ்சீவ கொலைக்காக துப்பாக்கி வழங்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களோடு தொடர்புடைய பட்டுவத்த சாமரை என்பவர் அசர்பைஜானில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். அவர் நீண்ட நாட்களாக துபாயில் ஒளிந்திருந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்னர் அசர்பைஜானுக்கு தப்பிச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டார். அங்கிருந்து இந்தியா புதுடில்லி நகருக்கு கொண்டுவரப்பட்ட அவர் அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார். 48 வயதான அவர் ராகம பட்டுவாத்த பகுதியை சேர்ந்தவரர். இவர் இந்நாட்டில் போதைப் பொருள் விநியோகிப்பு வர்த்தகத்தின் பிரதான சந்தேக நபர் ஆவார். விமான நிலையத்திலிருந்து பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் அவர் கொழும்பு குற்றப்படைநாபு பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவுக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் 25 திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலி ஆவணங்களை முன்வைத்து மோசடியான முறையில் ராஜதந்திர வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெற்றுக் கொண்டதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமெரிக்க மீன் ஏற்றுமதிக்கு விதித்திருந்த தடைகளை அமெரிக்கா நீக்கியுள்ளதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவிக்கிறது. இந்நாட்டில் கடல் நண்டு உள்ளிட்ட மீன் ஏற்றுமதிக்காக அனுமதி கிடைத்துள்ளதோடு சமுத்திர பாலூட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இலங்கை முன்னெடுக்கும் நடைமுறை சர்வதேசத்தின் வரவேற்பை பெற்றுள்ளது. அமெரிக்காவுக்கு மீன் உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யும் போது சமுத்திர பாலூட்டிகளை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டிருந்த கடும் நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவிக்கிறது. ஐக்கிய அமெரிக்காவின் வணிக திணைக்களம் இது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளதோடு கடல் நண்டுகளை பிடிக்கும் செயற்பாடு உள்ளிட்ட அதனோடு தொடர்புடைய கட்டுப்பாடுகள் அமெரிக்க தரத்துக்கு உரியது எனவும் அமெரிக்க வணிக திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2025 ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்க நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்றுமதி செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இலங்கை அரசாங்கம் முன்வைத்த விடயங்களை மீளாய்வு செய்து அமெரிக்கா இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. அதற்கமைய 2029 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 திகதி வரை இந்த அனுமதி அமுலில் இருக்கும் என கடற்தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை விடுத்து குறிப்பிட்டுள்ளது. இந்நாட்டில் வாழும் மக்களில் 184 வீதமானோர் கண்தானம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது உலக அளவில் உயர்ந்த வீதத்தில் உள்ளது என சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது. தேசிய கண் வங்கி ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 15 வருட காலத்தில் அந்த வங்கிக்கு கிடைத்த 17,000 விழிவன் படலங்கள் 12,000 நோயாளர்களுக்கு பொருத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வாறு பொருத்தப்பட்ட அனைத்தும் சிறந்த முறையில் உள்ளதாக அமைச்சு தெரிவிக்கிறது. ஏனைய நாடுகளின் தேவை மற்றும் கோரிக்கைக்கமைய 5,000 விழிவன் படலங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்நாட்டின் கண் வங்கி சர்வதேச ரீதியில் உயர் வரவேற்பு மிக்க நிறுவனம் என்பதோடு சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் இலங்கையின் கண் வங்கியுள்ள விழிவன் படலத்துக்கென விசேட கேள்வி நிலவுவதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது. 21st ஆசிய ஔடத மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச நாளை மாலத்தீவு பயணிக்க உள்ளார். மாலத்தீவின் நோட்டிக்காவில் 21st ஆசிய ஔடத மாநாடு இன்று ஆரம்பமானது. எதிர்வரும் 14 தேதி வரை மாநாடு இடம்பெறவுள்ளதோடு ஆசிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி கொள்கை தயாரிப்பாளர்கள், ஊடக நிறுவன பிரதிநிதிகள், தொடர்பாடல் ஆய்வாளர்கள், கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இம்மாநாட்டின் 4th அமர்வில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச பிரதான உரை நிகழ்த்த உள்ளார். அதற்கென அவர் நாளை மாலத்தீவு செல்ல உள்ளார். மாலத்தீவு அரச பிரதிநிதிகளுக்கு மேலதிகமாக இம்மாநாட்டில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர், பிம்ஸ்டெக் அமைப்பின் செயலாளர் நாயகம், ஷாக் அமைப்பின் செயலாளர் நாயகம் உள்ளிட்ட ஆசிய வளைய நாடுகளின் துறைசார் பிரதானிகள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமர கீர்த்தி அத்துக்குரல கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் வெலிக்கடை சிறைச்சாலையின் கட்டடம் ஒன்றிலிருந்து தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டடத்தில் இருந்து தவறி வீழ்ந்து படுகாயமடைந்த கைதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: யுத்தத்தை நிறைவு செய்வதற்காக அமெரிக்கா யோசனைக்கு மன்னிக்கவும் யுத்தத்தை நிறைவு செய்வதற்காக அமெரிக்க யோசனைக்கு ஈரான் வழங்கிய பதிலை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஊடாக அனுப்பப்பட்ட ஈரானின் யோசனைக்கு யுத்தத்தை உடன் நிறைவுக்கு கொண்டு வருதல், அமெரிக்க கடற்படை இடையூறுகளை நிறுத்தல் மற்றும் ஈரான் மீது தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தப்போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தல் என்பன அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறெனினும் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப், ஈரான் பிரதிநிதிகளிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற பதிலை நான் இப்போது வாசித்தேன். நான் அதற்கு இணங்கவில்லை. அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறப்பட்டுள்ளார். 14 விடயங்கள் உள்ளடங்கிய அமெரிக்க யோசனையில் ஈரானின் அணுசக்தி மெருகூட்டல் செய்வதை நிறுத்துதல், தடைகளை நீக்குதல் மற்றும் ஹோமோஸ் சந்தையுடனான சுதந்திர போக்குவரத்தை மீள உறுதிப்படுத்தல் ஆகிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஈரான் தொடர்ந்து கோமஸ் ஜலசந்தியை இடையூறு ஏற்படுத்தி வருவதோடு இதன் பிரதிபலனாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை $3 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் இன்று சென்னை ஆழ்வார்பேட்டையுள்ள முன்னாள் முதலமைச்சரின் இல்லத்தில் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்துள்ளார். மரியாதை நிமித்தமாக சந்திக்க சென்ற முதலமைச்சர் விஜயை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கட்டியணைத்து வரவேற்றார். இச்சந்திப்பின்போது தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரம், மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் நிர்வாகம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களையும் விஜயை சந்தித்து வரும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்தமை அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதேவேளை தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஜோசப் விஜய்க்கு உயர்மட்ட பாதுகாப்பினை வழங்க இந்திய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி Z+ படைப்பிரிவில் 55 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 24 மணி நேரமும் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்க உள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: ராய்ப்பூர் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற மிகவும் பரபரப்பான ஐபிஎல் போட்டியில் இறுதிப்பந்தில் மும்பை இந்தியன்ஸை 2 விக்கெட்டுகளினால் வெற்றி கொண்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அணிகளின் நிலைப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. இந்த தோல்வியுடன் முன்னாள் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் இந்த வருட ஐபிஎல் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறது. புவனேஸ்வர் குமாரின் துல்லியமான பந்துவீச்சும் குருணல் பாண்டியாவின் அதிரடி அரைச்சதமும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை வெற்றியடையச் செய்தன. அப்போட்டியின் ஒரு கட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பதிலுக்கு துடுப்படுத்த அடைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 18வது ஓவரின் இறுதிப் பந்தில் குருணல் பாண்டியாவை இழந்தது. அப்போது மொத்த எண்ணிக்கை 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 149 ஓட்டங்களாக இருந்தது. எனினும் இறுதி 2 ஓவர்களில் வெற்றிக்கு மேலும் தேவைப்பட்ட 18 ஓட்டங்களை பெற்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பரபரப்பான வெற்றியை ஈட்டியது. அப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 166 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ஓட்டங்களை பெற்று வெற்றியை ஈட்டியது. இதேவேளை ஐபிஎல் போட்டியின் மற்றொரு போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு இடம்பெறவுள்ளன. தர்மசாலா மைதானத்தில் இடம்பெறும் இப்போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் ஒன்றை ஒன்று எதிர்கொள்கின்றன.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: வங்காள விரிகுடா தளம்பல் தாளமுக்கமாக விரிவடைவு, மழை அதிகரிக்கும் சாத்தியம். நீர்த்தேக்கங்கள், ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிப்பு, கடல் கொந்தளிப்பு, பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. சிசு மரணத்துக்கு மத்தியில் நோயாளர்களின் உரிமையை புறக்கணித்த GMOA. அசர்பைஜானில் கைது செய்யப்பட்ட பட்டுவத்த சாமர CID. எமது மீன்களை அமெரிக்க சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு. கண் தானத்தில் உலகில் உயர்ந்த இடத்தில் இலங்கையர்கள். ஈரானின் சமாதான கோரிக்கையை நிராகரித்த ட்ரம்ப். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: நிமிர்ந்த நடை.

நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லூத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். அது கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 28, 52, 57, 66. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 28, 52, 57, 66. சுப்பரிசு ரூபாய் 647 லட்சம் சுப்பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் ஒன்று வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 59,70,600 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொதி 650 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுக்கான சிவப்பு நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி விருச்சிகம், வெற்றி இலக்கங்கள் 18, 20, 22, 30. மீண்டும் ஒருமுறை ராசி விருச்சிகம், வெற்றி இலக்கங்கள் 18, 20, 22, 30. ரூபாய் 10 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. சுப்பரிசு ரூபாய் 84 லட்சம் சுப்பரிசு வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 2,13,37,279.60 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொதி ரூபாய் 30 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான மஞ்சள் நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுப்பபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 12, 36, 48, 61. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 12, 36, 48, 61. சூப்பர் கேஸ் இழப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 3, 7, 0, 8, 7. மீண்டும் ஒரு முறை 3, 7, 0, 8, 7. சூப்பர் பரிசு ரூபாய் 1,235 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 57,44,920 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 1,238 லட்சம். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான ஊதானர சுப்பபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 3, 5, 27, 38. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஜ், வெற்றி இலக்கங்கள் 3, 5, 27, 38. லக்கி சான்ஸ் இழப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 4, 1, 1, 6, 1. மீண்டும் ஒரு முறை 4, 1, 1, 6, 1. சூப்பர் பரிசு ரூபாய் 558 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 79,82,440 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொதி ரூபாய் 560 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான இளநீல நிற சனிதா அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜூ, வெற்றி இலக்கங்கள் 18, 33, 39, 58. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஜூ, வெற்றி இலக்கங்கள் 18, 33, 39, 58. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,632 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,25,41,640 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,640 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுப்பின் பச்சை நிற கப்ரு காட்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுப்பிரதன சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 3, 8, 9, 3, 7, 9. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 3, 8, 9, 3, 7, 9. சூப்பர் பரிசு ரூபாய் 281 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 31,34,940 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 282 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுப்பின் ஊதாநிற சுப்பிரதன சம்பதலோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ஜய சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 9, 3, 7, 9. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 9, 3, 7, 9.
ரூபாய் 2,50,000 பரிசுகள் ஒன்று வழங்கப்பட்டது. இன்றைய 50,000 பரிசுகள் 21 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி ரூபாய் 52,72,920 ஆகும். அடுத்த சீட்டலுக்கான ஜெயசம்பத செம்மஞ்சனர் ஆச்சிடப்பட்ட லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்திருங்கள். சசரிக்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கங்கள் 18, 25, 46. மீண்டும் ஒரு முறை 18, 25, 46. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 3,42,20. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 34,22,320 ஆகும். எதிர்வரும் சீட்டலுப்புக்கான இளநீல நிற சசரி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள். நேயர்களின்

0: அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. 102.6 102.8 Vasantham FM with RJ Shiva and RJ Ananthi.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 The energetic evening drive Vasantham Express on Vasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: ஓகே, வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்களுடைய இறுதி மணித்தியாலத்துக்கு வந்துடும் இல்லையா?
2: அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளே வந்துட்டோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இணைந்திருக்கோம். என்ன?
1: ஆமா ஆமா, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பேசுறோம். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இந்த மணித்தியாலம் உங்களுக்காக சூப்பரான காதல் பாடல்களை எடுத்துக்கொண்டு ஓடி வந்திருக்கிறாங்க ஆனந்தி.
2: அப்படியா?
1: இன்னும் முடியல, பாட்டு போட்டாங்களோ தெரியா. சரி பரவாயில்ல, ஆனா நல்ல பாடல். காதல், சரி ஓகே. அது அந்த இறுதி மணித்தியாலம் காதல் மணித்தியாலமா மாத்தணும்னு சொல்லி யார் உங்களை ஆள் மனசுல ஆணி அடிச்சது?
2: அப்படி யாரும் ஆணி அடிக்கல,
1: வாயில
2: இருந்தாலும் எனக்கு காதல் பாடல்கள் கேட்கும் போது நான் என்ன சொல்றது,
1: ஏன் சொல்லுங்க
2: எக்ஸலா, அப்படி யாரும் இல்ல.
1: சரி
2: சரி, இந்த மணித்தியாலத்திலயும் பாத்தீங்கன்னா காதல் பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில வரதயாராகவே இருக்கேன். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசியில
1: சைபர் 1 1 2 7 5 0 0 1 அப்படி இல்லாட்டி சைபர் 1 1 2 7 5 0 1 1 1 கால் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னா பேச முடியும். அப்படி இல்லாட்டி பேஸ்புக் பக்கம் போங்க, ஒரு அழகான போஸ்ட் போடப்பட்டிருக்கு. அதுக்குல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுட்டு எங்களுக்கு இந்த பாடல் தாங்க அந்த பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுமா? இப்ப
2: இணைத்துக் கொள்ளலாமே. ஹாய் அக்கா, அண்ணா இருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கின்யா மஸ்ரூப் நகர் நசூர் இணைந்திருக்காரு. பெரிய நீலாவலையில இருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் சிவா, அண்ணா, ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி பண்டாரவலையிலிருந்து வினோதன், வினோ மற்றும் லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் என்று சொல்லி மூதூர் பட்டத்திடலிலிருந்து வடிவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் தெஹிவலையிலிருந்து ஷாலினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சத்தமா வசந்தம் கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பட்டித்திடலில் இருந்து கமலஹாசன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: சரி, நான் வாசிக்கிறது அது இருக்கா இல்ல உங்களுக்கு வாசிட்டீங்களா?
2: வாசிங்களே.
1: நான் தேர் எதை விட்டீங்க, எதை வாசிட்டீங்கன்னு தெரியாம தேடிட்டு.
2: நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஏதாவது வாசிங்க.
1: ஓகே, ஹாய் அண்ணா அக்கா இருவருக்கு அன்பான வணக்கம். ரஞ்சனி வந்திருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக. அதே மாதிரி பால கார்த்திகா குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி. ஹாய் ப்ரோ, ஹாய் மா, இருவருக்கும் எனது இதமான இரவு பொழுது வணக்கங்கள். பாடல் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்கு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜாவும் வந்திருக்காரு. அதான் பாத்து என்னடா காணையில எப்படி இருக்கு காது. சரி ஓகே. அதே மாதிரி ரொசல்லா வந்திருக்காங்க, மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டு போடுவோம், என்ன
2: போடுங்க சிவா?
1: இருந்துட்டு சைலண்ட் ஆகும், மௌனம் இருந்த மாதிரி. என்ன பிரச்சனை? ஓகே.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: காதல் பிசாசு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை எங்களுக்காக போட்டது ஆனந்தி பிசாசு.
2: என்ன என்ன சிவா
1: இப்ப பிடிக்கும் அப்ப நிறைய இருக்கு. சரி ஓகே, 9 மணி வரைக்கும் இதே மாதிரி சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். கால் பண்ணுங்க 011-2-875-0-1 அப்படி 011-2-875-0-1-1.
2: அது மட்டும் இல்லாமல் பேஸ்புக் கூடவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா யாருனே தெரியாத
1: ஆனந்தியும்
2: சிவாவும் இருப்பாங்க. அவங்களோட போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா அதை வந்து சிவாவும் நானும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து சொல்லுவோம். அப்படித்தானே சிவா?
1: ஆமா ஆமா ஆமா. அப்புறம் கொஞ்ச நாளா ஒரே அந்த பேஸ்புக் பக்கம் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் போனா தளபதியை பேட்டி தான். இப்ப தளபதினு சொல்லவும் முடியாது, கேசகர்
2: இருப்பானுங்க,
1: மாண்புமிகு முதலமைச்சர் அவர்
2: முதலமைச்சர்
1: அப்படின்னு தான் சொல்ல முடியும். பரவாயில்லை, ஒரு சந்தோஷம், எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டாரு. இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காரு எல்லா இடத்துக்கு. பாத்தீங்களா?
2: பாத்தீங்க
1: பாத்துட்டு தான் கமுக்கமா வந்துட்டு இருக்கீங்கன்னு. சரி ஓகே, இப்ப யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்வோமா? ஹாய் அண்ணாக்கா, இனிய அன்பான மாலை பொழுது வணக்கம். வளமை போல் நானும் நிகழ்ச்சியோடு தான் எஸ் பரமானந்தன் கிழவற்றின் பிரிவு ஹேட்டன்ல இருந்து இந்த மெசேஜ் எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நானும் இந்த ரேடியோ ஃபீல்டுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது, அதே மெசேஜ் எல்லாம் மாறிடுச்சு, இது மட்டும் மாறல அப்படின்ற மாதிரி.
2: அப்படியே பாத்தீங்கன்னா கொட்டகலையில இருந்து சந்தானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ரொசலகம்ம குசல ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நம்பிக்கை கிராம மேரல் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: மறுபடியும் அந்த பேரை வாசிங்க, ரைமிங் ஏதோ சொன்னீங்க,
2: ரொசலகம்ம குசல ராஜாவா? இனிய இரவு நேர வணக்கம் மானதி சிஸ்டர் மற்றும் சிவா அண்ணா, எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் வேற லெவல் என்று சொல்லி வேர்வலை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் இணைந்திருக்காராம்.
1: ஓகே சூப்பர் பாடுறதாக என்னொரு தளபதியோட பாடல்

0: வாய்ஸ் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் 8:33.
2: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: என்றே நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: இசையமைப்பாளர் தீனா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: சூப்பரான ஒரு பாடல். அடுத்ததாக ஒலிக்கிருக்கும் பாடலோடு நாங்கள் அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்ப போகின்றோம். தொடர்ந்தும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு கலையத்தில்
1: இணைந்திருப்பாரு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி, மற்றும்
0: நான் என்று உங்கள் அன்பின் சிவலட்சுமன் உங்கள் மூர்த்தி. வணக்கம் நேர்களை, தொடர்ந்து வசந்தத்தோடு இருந்தீர்கள். பை பாய்.

நன்றி சிவா மற்றும் வாரந்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இராப்பொழுது வணக்கம். காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:01.

மக்கள் அனைவருக்கும் இனிமையான இரா பொழுது வணக்கம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றோம். அழகான இரா பொழுதில் இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலாவும் நகரப்போகின்றது. இந்த அழகான இரா பொழுதில் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் நினைவுகளை மீட்டெடுக்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா என்றும் உங்களுடைய சேவைகளோடாக சில காயங்கள் மருந்தினால் ஆறும், சில காலையங்கள் இசையால் மட்டுமே ஆறும். தெருவினுடைய வழியையும் தேடலின் தவிப்பையும் ஒதுக்கப்பட்ட சில உணர்வுகளினுடைய உன்னதமான உணர்வுகளை காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அதனையும் காற்றலை ஊடாக இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நேரம் சரியாக இரவு 9:10 ஆகிக் கொண்டிருக்கின்றது. அழகான இரா பொழுதில் இளைஞனுடைய சில பகுதிகளில் தற்போது கூட மழை பெய்து கொண்டிருக்கின்றது. ஸோ மழை பெய்யக்கூடிய இடங்களிலிருந்து நீங்கள் வாகனங்களில் பயணத்தை மேற்கொள்வீர்கள் என்றால் ரொம்ப சேஃபான ஒரு பயணத்தை நீங்களும் மேற்கொள்ளலாம். தொடர்ச்சியாக காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். காலங்கள் மாறினாலும் என் காதல் என்றுமே மாறாது. காலங்கள் மாறினாலும் என்றும் என் காதல் மாறாது. என் காதலி என்ற அருமையான கவிதையோடு நிகழ்ச்சி நாங்களும் ஆரம்பிக்கலாம். நேரம் சரியாக இரவு 9:10 ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தேவாவின் இசையில் அகத்தியனுடைய வரிகளில் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்.

0: வார்த்தைகள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்பாச்சு.
3: இசை நரம்புகளை

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:29 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான இராப்பாளத்தில் இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தூக்கம் தொலைந்த இரவுகளில்தான் உனது நினைவுகள் அதிகம் விழித்துக் கொள்கின்றன. தூக்கம் தொலைந்த இரவுகளில்தான் உனது நினைவுகள் அதிகமாக விழித்துக் கொள்கின்றன. என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அக்ஷயன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிலவுக்கும் எடுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை, இரண்டுமே தனிமையில் எரிந்து கொண்டிருக்கின்றது. இனிமையான கவிதை. நிலவுக்கும் எடுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை, இரண்டுமே தனிமையில் எரிந்து கொண்டிருக்கின்றது. நீ தந்த வழிகள் கூட அழகுதான், அவை உன்னை நினைவூட்டும் வழி. நீ தந்த வழிகள் கூட அழகுதான், அவை உன்னை நினைவூட்டும் வழி. மௌனம் என்பது வெறும் அமைதி. மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல, சொல்ல முடியாத ஆயிரக்கணக்கான வார்த்தைகளின் குவியல். மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல, சொல்ல முடியாத ஆயிரக்கணக்கான வார்த்தைகளினுடைய குவியல். கடிகார முட்கள் நகர்கின்றன, ஆனால் உன்னை மறக்க முயலும் என் காலம் மட்டுமே அங்கேயே நகராமல் நிற்கிறது. கடிகார முட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் உன்னை மறக்க முயலும் என் காலம் மட்டுமே நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றது. கனவுகள் கலைந்த பின்னும் கண்கள் மூடி கிடக்கின்றன. கனவுகள் கலைந்த பின்னும் கண்கள் மூடி கிடக்கின்றன. மீண்டும் உன்னை சந்தித்து விட மாட்டோமா என்ற ஏக்கத்தில். கனவுகள் கலைந்த பின்னும் கண்கள் மூடி கிடக்கின்றன. மீண்டும் உன்னை சந்தித்து விட மாட்டோமா என்ற ஏக்கத்தில். உன்னோடு பேசிய நிமிடங்களை விட உன்னை பற்றி நினைத்த நிமிடங்களே என் வாழ்வின் அதிசயமான ஒரு காவியம். உன்னோடு பேசிய நிமிடங்களை விட உன்னை பற்றி நினைத்த நிமிடங்களே என் வாழ்வில் அதிசயமான ஒரு காவியம். காற்றலை வசந்தத்தின் காதல் கவிதைகளை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலையாக நகர்கின்றது. தொடர்ச்சியாக உங்களுடைய கவிதைகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். இணைத்துக் கொள்வதற்காக நீங்களும் உங்களுடைய மனதை வென்ற கவிதைகளோடு அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1112 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலை வசந்தத்தினூடாக அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நேரம் சரியாகிறது 9:32.

0: FM. இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த நிலா.
1: எழில் கொஞ்சம் மலையகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6. உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

0: உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியம்.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இடமானது.

காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:52 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை. இனிமையான பாடல்கள் மற்றும் இனிமையான கவிதைகளை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு இனிமையான கவிதையோடு சேர்த்து ஒரு யதார்த்தமான ஒரு நடைபெற்ற ஒரு நினைவு. மழை நின்ற பின்பும் மறுக்கலைகள் சொட்டும் துளிகளில் மிச்சம் இருக்கிறது. சொல்லப்படாத காதலும் சொல்ல முடியாத தூரமும். மழை நின்ற பின்னாடியும் அந்த மலையினுடைய அந்த மரத்தினுடைய கிளைகளில் சொற்று ஒவ்வொரு துளிகளிலுமே மிச்சம் இருக்கக்கூடியது. சொல்லப்படாத காதலும் சொல்ல முடியாத தூரமும் அப்படின்னு சொல்லி இது ஒருத்தனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். ஒரு அழகான மலை கிராமம், ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும் போது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் படர்ந்த விழுதுகள். ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு குறிப்பாக ஆகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அந்த ஆகாஷ் அப்படியே பல வருடங்களுக்கு பிறகு அந்த சொந்த ஊரை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது ஒரு அப்போ அங்க ஒரு பலமான மழை பெய்ததுதான். மழை பெய்து ஓய்ந்திருந்ததுதான். அவனுடைய கண்கள் அங்குள்ள ஒவ்வொரு பெரிய ஆலமரத்தையும் தேடிஞ்சான். தேடிய போது அவன் எதிர்பார்த்த அந்த ஆலமரம் ரொம்ப தூரத்தில் இருந்ததுதான். அப்போ அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த ஆலமரத்தை சுற்றி பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த ஆலமரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுதான். ஆனால் அந்த பத்து வருடத்திற்கு முன்பாக அந்த ஆலமரத்துக்கு கீழே நின்ற அவனுடைய காதலி நிலாவும் அவனுடைய நினைவுகளும் அவனும் அவனுடைய நினைவுகளும் மட்டுமே அங்கே இருந்ததுதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நிலாவும் அவனும் இருந்த அந்த இடத்துல இப்போ அந்த நினைவுகளும் அவனும் மட்டும். அந்த மரத்தை பார்த்து அப்படியே அடியில் நின்று மலைத்துளிகள் அந்த இலையிலிருந்து கீழே விழுறத ரசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு குரல், மழை நின்னாலும் இந்த மரம் மட்டும் விடவே மாட்டேங்குதுல்ல அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒரு அழகான குரல். அதிருந்து போய் யார் பின்னாடி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அவனுடைய பழைய காதலி நிலா கையில் ஒரு சின்ன குழந்தையோட. ரெண்டு பேருமே அப்படியே சந்திச்சு பார்க்குறாங்க. பார்த்து பார்க்கல, எப்படி இருக்க நிலா அப்படின்னு சொல்லி அந்த ஆகாஷ் கேட்கும் போது அவ அப்படியே பிரமிச்சு அவனை பார்த்து, நல்லா இருக்கேன் ஆகாஷ், நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டீங்க, ஒரு கவிஞன் ஆகிட்டீங்க, உங்களை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, உங்களை பற்றி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பேசுவதற்கு எவ்வளவோ வார்த்தைகள் இருந்ததுதான். எல்லாமான வார்த்தைகள், எல்லாமான விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆனாலும் கூட அந்த மரம் சொட்டும் ஒவ்வொரு துளியுமே அவனுடைய நினைவுகளை சற்று மீட்டு பார்க்க வைத்தது, ஞாபகப்படுத்தியது. அன்று நீ திருமணம் முடிக்கும் அந்த கடைசி நேரத்தில் நான் வந்து தடுத்திருக்கலாம், உங்களுக்கு அழகான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், என்னுடைய காதலை நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி 1000 கேள்விகள் அவனுக்குள்ளே இருந்ததாம். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ரயில் சத்தம், மீண்டும் அவன் அந்த ரயிலில் ஏறி நகரத்துக்கு வந்து ஆகணுன்ற சிட்டுவேஷன். ஸோ பின்னாடி ரயில் கிளம்ப போகுது. ஓகே, நான் இந்த இடத்துலேருந்து லீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து வந்தாராம். ஆனாலும் கூட அந்த நினைவுகள், நிலாவிட்ட அந்த முகம் இன்றும் என் அப்படியே ஒரு சில விஷயங்கள் யோசிக்க வைக்கின்றது. இதெல்லாமே எதனால் நடந்தது அப்படின்னு சொன்னால், சொல்லாத காதல். எல்லாருமே இந்த சொல்லாத காதல் அப்படின்னு சொன்னால் அதிகமான ஒரு வழி இருக்கும் இல்லடிலோ. ஸோ எனக்கும் கூட இந்த சொல்லாத காதலை நான் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இன்றும் கூட நான் வந்து வெட்டிங் முடிக்காமல் திருமண பந்தத்தில் இணையாமல் இருக்கின்றேன். அந்த காதல் நான் பண்ண தப்பா இல்லை, எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருந்ததா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனாலும் இன்றும் கூட நான் நினைக்கும் போது என்னை ரொம்ப வருந்த வைக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மழை நின்ற பின்பும் அந்த மறுக்கலைகள் சொட்டும் துளிகள் போல அவள் சென்ற பிறகும் அவளுடைய நினைவுகள் அவன் மனதிற்குள் சொட்டு கொண்டே இருக்கின்றது. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு என்னுடைய இந்த கவிதையை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கவிதையோடு சேர்த்து அழகான கதையும் அனுப்பி வைத்திருக்காங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய கதைகள் மற்றும் கவிதைகளை நீங்களும் காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் ஊடாக நீங்களும் அழைத்துக் கொள்ளலாம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய இரண்டாவது மடத்தியாளத்தில் கவிதையும் கதையும் என்ற சொல் அழகான காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு கவிதை. உடைந்த கண்ணாடி துண்டுகளை சேகரித்து வைக்கலாம், ஆனால் அதில் முகம் பார்க்க முடியாது. மன்னிப்பு என்பது ஒட்டி வைக்கும் பசைதான். மன்னிப்பு என்பது ஒட்டி வைக்கும் பசை போல. விழுந்த விரிசல்கள் மறைந்து போவதில்லை. இன்னும் ஒரு யதார்த்தமான நடைபெற்ற நினைவு. அர்ஜுன் கவி அப்படின்னு சொல்லி ரெண்டு இணைப்பெரிய நண்பர்கள் ரெண்டு பேருமே இந்த கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன தவறு, அர்ஜுன் ஒரு சின்ன தப்பு பண்ணதால ரொம்ப கோபத்தில் கவி வந்து எல்லோரையுமே வச்சு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க. கவி அவ்வளோ ரொம்ப கடுமையாக பேசியும் அவ்வளோ விளங்கப்படுத்தியும் அர்ஜுன் எதுவுமே கேட்கல. மாதங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கு. அர்ஜுன் தான் செஞ்ச தப்ப உணர்ந்திருக்காரு. ஒரு நாள் கவியை சந்திச்சு, கவி அன்னைக்கு கோபத்தில் தெரியாமல் பேசிட்டேன்டா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த நண்பி கவிக்கிட்ட சொல்லும்போது கவி ஓகே அப்படின்னு சொல்லவும் இல்லை. கவி அப்படியே அமைதியாக சிரிச்சு தன் கையில் இருந்த ஒரு காகிதத்தை கொடுத்து இது நன்றா கசக்குனால கசக்கி பிறகு அதை மேசை மீது நம்ம விரிச்சு வைத்து பார்க்கும் பொழுது அர்ஜுன் குறை குழப்பமாக இருந்தால் என்ன செய்கிறா கவி அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி அர்ஜுன் நீ கேட்டதுக்காக நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இப்போ இந்த காகிதத்தை பாரு. நான் கசக்கினதுக்காக இதை மன்னிப்போ கேட்டு மறுபடியும் பழையபடி நேராகிடுச்சா அப்படின்னு சொல்லி அர்ஜுனை பார்த்து கேட்கும்போது அர்ஜுன் இதில் இருந்த விஷயங்களை புரிஞ்சு கொண்டார். அதில் இருந்த மடிப்புகள் கோடுகள் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நாங்கள் ஒருத்தரை அதிகமாக காயப்படுத்தியிருப்போம். அதிகமாக நாங்கள் சில வார்த்தைகள் சொல்லி நாங்கள் ஏசியிருப்போம். சில வார்த்தைகள் சொல்லி அவங்கள நாங்கள் அதிகமாக மனதார துன்படுத்தியிருப்போம். காலங்கள் நமக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஒரு கண்ணாடி குவளையை நாங்கள் ஒடிச்சுட்டு மீண்டும் அந்த கண்ணாடியை நாங்கள் ஒட்டு வைக்கலாம். ஒட்டுறதுக்கு இப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, அந்த கண்ணாடியை ஒட்டிடலாம். ஆனால் அந்த கண்ணாடியை ஒட்டி முடிச்சுட்டு அந்த கண்ணாடி குவளைகளுக்கு நாங்கள் தண்ணீரை ஊற்றும் பொழுது அந்த கண்ணாடி குவளையிலேருந்து அந்த தண்ணி அந்த கண்ணாடி குவளைக்குள்ளே இருக்காமல் அது வெளியில் சிந்திடும். ஸோ இந்த மாதிரி தான் லைஃப்பும். நாங்கள் ஒரு பர்சன்ட் மனசை உடைச்சிட்டு அவங்கள அதிகமாக நாங்கள் பேசிட்டு பின்னாடி போய் நாங்கள் என்னத்தை நாங்கள் பேசினாலும் எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் ஆறுதல் படுத்தினாலும் அது தீராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போலவே என்னுடைய வாழ்க்கையிலையும் நடைபெற்றது ரிலூக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அர்ஜுன். இப்போ கூட கவியும் கூட பேசுவா, பட் ஆனால் அந்த பழைய நட்பு இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மன்னிப்பு என்பது ஒரு காயத்தை ஆற்றும் மருந்தை தவிர தழும்புகளை அழிக்கும் மந்திரம் அல்ல. டிலோ என்னுடைய இந்த விஷயத்தை கட்டாயம் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அர்ஜுன் நிகழ்ச்சி கட்டுச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க ஃப்ரம் யாழ்ப்பாணத்திலிருந்து. ஓகே அர்ஜுன், தொடர்ச்சியாக உங்களுடைய கவிதைகள் மற்றும் உங்களுடைய கதைகளை நிகழ்ச்சி ஒரு காற்றில் வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைத்துக் கொள்ளலாம். நாட்டினுடைய சில பகுதிகளில் கனத்த மழை. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். வீடுகளிலிருந்து நிகழ்ச்சி கட்டுச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சேஃபாக ரொம்ப கவனமாக இருங்க. தொடர்ச்சியாக காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோட நேரம் சரியாக இரவு 10:11 நிமிடம்.

பள்ளியை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

நேயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:27 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. இருள் என்பது பயம் அல்ல, அது தொலைந்த எங்களுடைய நினைவுகளை நாங்களே தேடக்கூடிய ஒரு வெளிச்சம் என்று சொல்லுவாங்க. காற்றலை வசந்தத்தின் இந்த வசந்த நிலா இரா பொழுதில் ஏதனும் நீயசங்களுடைய மனதை சற்று வெளிப்பாற்றக்கூடிய இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நிலவை தேயும் போது நீ மட்டும் தேயாதே, என் வழிகளையும் சேர்த்தே எடுத்துச் செல். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவே. உனக்கும் இருக்குமான இடைவெளி ஒரு கடல் அளவு அல்ல, ஒரு கால அளவு. மீண்டும் பிறப்பேன் என்றால் உன்னை சந்திக்காத ஒரு உலகத்தில் பிறக்க ஆசை. மீண்டும் பிறப்பேன் என்றால் உன்னை சந்திக்காத ஒரு உலகத்தில் பிறக்க ஆசை. மீண்டும் உன்னை சந்தித்து மீண்டும் மீண்டும் அந்த வழியை எவ்வாறு நான் பொறுத்துக் கொள்வேன்? காயப்படுத்தியவர்களுக்கு தெரிவதில்லை ஒரு துளி கண்ணீரின் கணம் என்னவென்று. காயப்படுத்தியவர்களுக்கு தெரிவதில்லை ஒரு துளி கண்ணீரின் கணம் என்னவென்று. விடிகள் வரும் வரை காத்திருக்கின்றேன், ஆனால் என் துயரத்திற்கு விடிகள் எப்போது வரும்? விடிகள் வரும் வரை காத்திருக்கின்றேன், ஆனால் என் துயரத்திற்கு விடிகள் எப்போது வரும்? என்னிடம் மிஞ்சியிருப்பது உனது புகைப்படங்கள் அல்ல, நீ தந்துவிட்டு சென்ற நினைவுகளினுடைய சுவடுகள். என்னிடம் மிஞ்சியிருப்பது உனது புகைப்படங்கள் அல்ல, என்னிடம் மிஞ்சி இருப்பது உனது புகைப்படங்கள் அல்ல, நீ தந்துவிட்டு சென்ற நினைவுகளினுடைய சுவடுகள். சில கண்கள் அழுவதை விட சில சிரிப்புகள் தான் அதிகமான வழியை தருகின்றது. நிதர்சனமான ஒரு விஷயம், சில பேர் அழமாட்டாங்க, சில பேர் ஜஸ்ட் ஸ்மைலில் மொத்த வழியையுமே காட்டிட்டு போயிடுவாங்க. ஏழமான எங்களுடைய ஆண்கள் எப்பவுமே அப்படிதான். இன்னொரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அது ஜஸ்ட் ஒரு ஸ்மைலில் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரே ஸ்மைலில் அதை கடந்து போயிடுவாங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான கவிதைகளை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஹாய் அன்பான வணக்கம். டிலு நாடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் என்று சொல்லி லோகநாதன் லோகான்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. நாடும் நிகழ்ச்சியோடு என்ற ரஞ்சனி கொஸ்தந்தையிலிருந்து, கேரோலினா ஆகாஷ் மற்றும் பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கெந்த கொலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன், எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளையிலோ எப்படி இருக்கீங்க சுகமா, எங்களுக்காக இனிமையான பாடல் தாங்க என்று சொல்லி நிகழ்ச்சியோடு. சோமஸ்ரீ ஜெயக்குடி அன்பான வணக்கம் சொல்லி அறிமுகம். ரமேஷ் பார்வதி நிஷாந்தன், மோதூர் பட்டித்திரிலிருந்து கமலஹாசன், யசோதா, தச்சுதன், தனுஷியா, யுவினிஜன், எங்களுக்கும் இனிமையான பாடல் தாங்க என்று சொல்லி. பெண்ணே உன் விழிகள் என் காதல் திரையில் சிறையிடுவது ஏனோ, பெண்ணே உன் விழிகள் என் காதல் திரையில் சிறையிடுவது ஏனோ. அந்த நீல்வானம் போல் என் காதல், அதில் இரவுகள் கலந்த நட்சத்திர விளக்கு போல் என் காதல் ஒளி வீசும். உன் விழிகளால் சிறை கைதியாக்கி விடாதே என்னை, உன் விழிகளால் சிறை கைதி ஆக்கி விடாதே. உன் விழி கதிரால் என்னை கொன்று விடாதே என்று சொல்லி ஒரு அருமையான கவிதையோடு, நடும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி மன்னர் வேப்பங்குளம் ஃபாயிஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலு, நடும் நிகழ்ச்சியோடு வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று முகமது நசர். இரவு பொழுது வணக்கம் என்று சொல்லி சேலம் சிவா, நடும் நிகழ்ச்சியோடு இனிமையான பாடல் என்று கொழும்பு 15 ரமேஷ் கஞ்சயசீலன், செல்வசன்னதி சுதன் பொத்தவிலிருந்து பாடகசியா, ஹாய் இனிமையான இரவு வணக்கம் ஜப்னால் இருந்து தர்ஷிகா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி மாவனில்லை நிஷா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஸ்டீவன் டெய்லர் ஸ்டீவன் அன்பான வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு என்று அனைத்து நேயசந்தங்களையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் இனிமையான பாடல்

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6. இசை நரம்புகளை இது

0: அச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.
2: ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
3: இது என்ன பிரமாதமா? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
2: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். போட்டு தாக்கு,
4: மச்சு போட்டு தாக்கு.
2: வார நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
5: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொழிற்சாக இன்னும் இனிமையான பாடல்களை காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்களும் கேட்கலாம். நாட்டினுடைய சில பகுதிகளில் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை எங்களுடைய ஃபேஸ்புக் ஊடாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். அன்பான இரவு நேர வணக்கம். நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம் மனைவி மகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம். டிலுக்ஷன் பாடல்கள் அருமை. நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி மும்தாஜ் பேகம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலு, நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் ஒன்று கிடைக்குமா என்று அக்கறை பெற்ற சாகம வீதி கிருஷ்ணபிள்ளை அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான இரவு நேர வணக்கம். வாகனையிலிருந்து சிவேந்திரன் அன்பான வணக்கம் நாடும் நிகழ்ச்சியோடு என்று. ஹாய் அன்பான வணக்கம் நாடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்று தர்ஷினி குணசீகரன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிமையான இரவு பொழுது வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். பாடல்கள் எல்லாமே அருமை. வாழ்த்துக்கள் தயாதரன், தயாகரன், யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன் எங்களுக்கும் இனிமையான பாடல் என்று. குமாரி பாபா ஹாய் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம். ஹாய் அன்பு கலந்த இனிமையான இரவு வணக்கம். மாஜி டிலுக்ஷன் பெரிய நிலாவணி கிருஷ்ணா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹெட்டன்ல இருந்து சத்யா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம். கன்யா பகருட் நகர் நசூர் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் தாங்க என்று சொல்லி. ஹாய் அன்பான இரவு பொழுது வணக்கம். விஜயகுமார், திபாவிதுரா, அதேரா, லக்ஷான், சதான், தொண்டமன்புற, கொடக்கலை வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான பாடல் ஒன்று தாங்க என்று சொல்லி. இனிமையான இரவு பொழுது வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு அவிசாமில் பேண்ட்ரெட் ஸ்டேட்லிருந்து உதயா மற்றும் மனைவி சந்திரிகா, பிள்ளைகள் மினுஷா, பிரவீன், தனு, அப்பா கணபதி பிள்ளை, தானிகளை உடபாகை சேர்ந்த தம்பி சந்திரமோகன் எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அன்பான வணக்கம் சொல்லி. ஹாய் அண்ணா இரவு பொழுது வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், கொடகலை ட்ரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான பாடல் என்று தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலு, நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் என்று சொல்லி. கன்யா கோஞ்சா கன்யா அசுதீன், நோஜகான், அன்வர், ஜாரி, ரிகா, ஸ்ரீயாசாத், ரெனா குட்டியங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அன்பு கலந்த இனிமையான இரவு பொழுது வணக்கம். அண்ணா மஸ்கிலி கங்கிவித்தைச் சேர்ந்த கனகராஜ், ஸ்ரீமுருகன், சிவஜோதி, லோகநாதன், சிவனேஷன், கந்தவேல், செல்வரத்னம் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்காகவும் ஒரு இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கதான் சொல்லியிருக்காங்க. காற்றலி வசந்தத்தின் அனைத்து சொந்தங்களும் இணைத்துக் கொண்டு. ஹாய் அன்பான வணக்கம் டிலு, நானும் நிகழ்ச்சியோடு இனியும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பருத்தி துறையிலிருந்து அருள் மொழி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அனைத்து நேசங்களையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல் ஒழுக்கம். இந்த பாடல் பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்திற்காக பரணியின் இசையில் ஒரு இனிமையான பாடல்.

காற்றறி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:05 ஆய்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். காற்றறி வசந்தத்தின் முகப்புத்தகம் ஊடாக நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். நாட்டினுடைய சில பகுதிகளில் தற்போது கனத்த மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் எங்களுடைய தொலைபேசி அழைப்பானது தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஸோ நீங்களும் எங்களுடைய ஃபேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாகிறது 11:06 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்கள் மற்றும் இனிமையான கவிதைகளை சுமந்து கொண்டு காற்றலை வசந்த நிலா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஹாய் அன்பான வணக்கம் டிலோ, நாங்கள் நிகழ்ச்சியோடு எங்களுக்கும் இனிமையான பாடல்கள் என்று தாருங்கள் என்று சொல்லி மௌனல் அசீம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் கிடைக்குமா என்று சொல்லி ஸ்னேகா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் கொலம்பிலிருந்து. ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு அண்ணா, பாடல் தெரிவுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்களாக நிகழ்ச்சியோடு நீங்களும் தந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாஷ்மிகா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் கொழும்பு கொச்சிக்கரையிலிருந்து. ஹாய் அன்பான வணக்கம், ஹாய் அன்பான வணக்கம் டிலு சகோ, நடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் கிடைக்குமா என்ற பதிலிலிருந்து கமல் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. கடுவலை கண்ணா, ஹாய் அன்பான வணக்கம், நடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல்கள் என்று சொல்லி. ஹாய் டிலு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா டிலு, எனக்கும் ஒரு இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கௌசிக் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஹேட்டன்லிருந்து. ஹாய் கௌசிக், எப்படி இருக்கீங்க. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோட நேரம் சரியாக்கிறவு 11:08.

0: முதல் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
3: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:28 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்குமே சில பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சில பாடல்கள் கேட்கும் பொழுது நாங்கள் எங்களையே மறந்து சில பாடல்களை ரசித்து கேட்போம். எப்பவுமே எங்களுடைய பிளேலிஸ்டில் வந்து சில பாடல்கள் கட்டாயமாக இருக்க செய்யும். இந்த பாடல் கேட்கும் பொழுது என்னையே நான் மறந்து இந்த பாடலை கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு சில பாடல்கள் கட்டாயமாக எங்களுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கதையும் இருக்கும், ஒரு அழகான காதலாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்ன அழகான ஒரு காவியமான ஒரு சில விஷயங்கள். இந்த காதல் அப்படின்னு சொன்னாலே அதோட தனித்துவமான ஒரு உணர்வு. இந்த காதலோட சேர்த்து சில நினைவுகளை மீட்டு பார்க்கும் பொழுது இந்த காதல் இப்ப இல்லாட்டியும் அந்த காதல் இப்ப இல்லாட்டியும் ஒரு சில நினைவுகளால அந்த காதல் இன்னும் அழகாக்கும். நினைவுகள் எப்பவுமே அழகானவை. அந்த நினைவுகள் கொடுக்கக்கூடிய அந்த வலி இன்னும் அழகானது. ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கடந்து போவோம், ஒரு சில விஷயங்கள் எங்களால் மறந்து போக முடியாது. கடந்து போறது இலகுவான விஷயம் இல்லை, ஆனால் மறந்து போறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் இல்லை. கடந்து போறது மறந்து போறது இது ரெண்டுமே வார்த்தைகள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் ரெண்டுக்குமான உணர்வு ஒரே உணர்வு. காற்றலை வசந்தத்தின் வசந்தங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:30 கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்த மணிக்கும் தொடர்ச்சியாக நீங்களும் எங்களுடைய ஃபேஸ்புக் ஊடாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அல்லது எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அதனூடாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஹாய் அன்பான வணக்கம் டிலோ, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். எனக்கும் ஒரு இனிமையான பாடல் கிடைக்குமா என்று சொல்லி பகைதரன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் கிளிநொச்சியிலிருந்து ஹாய் அன்பான வணக்கம் டிலோ, எனக்கும் ஒரு இனிமையான பாடல் நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், எனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி யஷ்மிகா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அனைத்து சமயங்களையும் இணைத்துக்கொண்ட இனிமையான பாடல்கள்

ஆச்சரிய வசந்தத்தின் வசந்தங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடும் இனிமையான கவிதைகளோடும் கவிதைக்கு ஏற்ற யதார்த்தமான கதை, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கதைகளை கூட நீங்களும் நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளலாம். காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் அல்லது இன்ஸ்டாகிராம் ஊடாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தொழிற்சாக என்னும் ஒரு இனிமையான கவிதை, காதல் என்பது சொல்லாத ஒரு காவியம், காதல் என்பது சொல்லாத ஒரு காவியம், சொல்லி முடிக்கும் பொழுது அந்த காதல் இன்னும் ஒரு அழகான காவியமாகின்றது. என்னுடைய அன்பான காதலனுக்காக இனிமையான பாடல் தாங்களிலு என்று சொல்லி மட்டக்களப்பு செய்தி ஆஷினி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம், நான் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் கிடைக்குமா என்று சொல்லி ரிக்வெஸ்டா வந்திருக்காங்க யார் அப்படின்னு சொன்னா சிவனேஷன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காரு. அன்பான இரவு படுத்த வணக்கம் டிலுக்ஷன் தம்பி, நல்ல சுகமா இருக்கீங்களா? பாடல்கள் எல்லாமே மிகவும் அருமையாக இருக்கின்றது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான பாடல் தாங்க என்று சொல்லி கடவுளை கண்ணா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. நியா ஹாய் அன்பான வணக்கம், நாலு நிகழ்ச்சியோடு என்று சொல்லி நியா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்தங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் அத்தனையும் அருமை. என்னுடைய மகன் மற்றும் மகள் அனைத்து சொந்தங்களுக்காக இனிமையான பாடல் என்று சொல்லி பொன்னம்பலம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் மயிலம் பாவலியிலிருந்து காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். டிலுக்ஷன் எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்று அபி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் பெட்டிக்ளோலிருந்து காதல் என்பது அழகான ஒன்று, காதல் என்பது அழகான மயமான ஒன்று. இந்த காதல்ல எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் பிடிக்கும். ஒருத்தருக்கு இந்த காதலில் விட்டு கொடுக்கறது பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆர்கியூ பண்றது பிடிக்கும். காதல் என்பது விட்டு கொடுத்து போறதா? காதல் என்பது எவ்வளவு சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போகணும் இல்லை? யாராவது ஒருத்தர் இந்த ரிலேஷன்ஷிப்ல விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னு சொன்னா இந்த லவ் இந்த லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நேரம் சரியாகிறவு 11:45.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

அனைவருக்கும் இனிமேட்ட பாடலோடு நல்ல நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சந்தோஷமான நன்றிகளை கோரி மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நன்றி. உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா டிலுக்ஷன். நன்றி சொந்தங்களே. லவ் யூ கைஸ்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம்

அதுதான் காதலா.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: ஜக்கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி ட

0: வைக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய? சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: 2.6 102.8
1: சசகனிசபா நிசாசா சசசமகனிசபா நிசாசா நிசசப்

அகவல் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டே 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ள எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இன்று நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்று நாளிலும் கூட பிறந்த நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் அளிக்க வேண்டிய இலக்கம் 01 2 7 7 5 0 0 1 அதேபோல 0 1 2 7 7 5 1 1 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைத்துக் கொள்ளலாம்.

பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலேக மண்ணில் வசந்தம் FM 102.6.

அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி எண்ணியாம்பட்டியிலிருந்து பிரவீனாதல் ரக்ஷனை நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் ஹாய் அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அன்பு நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினத்துல பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அனைத்து உறவுகளுக்குமே வாழ்த்துக்கள் சொல்லி ரவி நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.4.